0: காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய் மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பொறுமையின்மை தற்காலிக வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரும். நமது வாழ்வின் நோக்கத்தை அது ஒரு நாளும் அடைய உதவாது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம்மளுக்கு அதிகப்படியான திறமைகள் இருக்கும். என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படின்றத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதிக வலிமையுடைய திறமை எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த திறமைய இன்னும் மெருகேற்றி பயன்படுத்தும் போது அது வலுவடையும். அப்படிப்பட்ட ஒரு திறமையில நம்மளை நிபுணராகவே மாத்திடும். பொதுவாகவே திறமைகள் தான் நமக்கு மூலதனம். நாம விரும்பக்கூடிய வெற்றி மாளிகையை நிர்மாணிச்சுக்கிற இந்த மூலதனம் அவசியம். பழுத்த நிலையில இருக்கும் போதே இரும்பு அடிச்சாதான் அது தகடாகும். பக்குவம் அறிஞ்சு செயல்படும் போது காரியம் நிறைவேறிடுது. நிறைய பேர் வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தாம அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க. சாதகமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத இனம் கண்டுபிடிச்சு பயன்படுத்துறது தான் உண்மையான அறிவுடைமை. எப்பவுமே சாதகமான சூழ்நிலை அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. வாழ்க்கையோட வெற்றியே எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ உணர்ந்து செய்யறதுல தான் அமைஞ்சிருக்குது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. சாதகமான சூழ்நிலை சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு தான் ஏற்படும் நம்ம நினைக்க கூடாது. பலசாலிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு எப்பவுமே ஏற்படும் நினைச்சிட்டும் இருக்க கூடாது. பலம் குறைந்த நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் போது பலம் குறைந்தவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். நமக்கு பலம் இருக்குது, நம்ம எப்பவுமே வெற்றி அடைவோம் அப்படின்ற ஆணவத்திலையும் வாழக்கூடாது. பலசாலிகள் தோற்று பலம் குறைந்தவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். அறிவே சக்தி. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அறிவே ஆற்றல். ஒரு மனிதனுடைய ஆற்றல் அவனுடைய அறிவு மூலமா தான் கண்டுபிடிக்கப்படுது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதுவே பலமாயிடுது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அதுல நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்மளால பகுத்து கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பகுத்தறிவு. இனிய வார்த்தைகள் அலை போல் பாயும் கோபத்தை மடக்க வல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட அமைதியான பதில் மற்றவங்களுடைய கோபத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒருத்தர் எவ்வளவு கோபத்தோட அவங்க கிட்ட வந்தாலும் நீங்க அமைதியா பேசி பாருங்க, அவங்களால கோபப்படவே முடியாது. அவங்களோட கோபம் தானாவே அடங்கி போயிடும். மிருதுவான வார்த்தைகளை பேச பழகணும். அதனுடைய வலிமைய அனுபவத்துல உணர முடியும். மிருதுவானது அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தை பலவீனமாயிடக்கூடாது. இதயத்தை ஊடுருவி சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி அந்த மென்மையான வார்த்தைகளுக்கு இருக்குது. ஆக எல்லா சந்தர்ப்பங்களையும் இனிமையான வார்த்தைகளை பேச பழகுங்க. இதை ஒரு பயிற்சியா கடைபிடிச்சாலே வாழ்க்கையில உருவாகக்கூடிய எத்தனையோ சிக்கல்களை தவிர்த்திடலாம். உங்களை நேசிக்கிறவங்களை விட வெறுக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. ஆக பொறுமையோட வாழணும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். துணிவோட செயல்பட்டா வாழ்க்கை இனிமையானதா இருக்கும். முயற்சிகள் தொடரட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: என்னடா நீ உங்க வீட்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி குறிப்பறிதல், அதிகாரம் 71, குறள் எண் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோடேனை உறுப்போர் அணையரால் வேறு. தாம் செய்வதற்கு குறித்த ஒரு செயலை சொல்வதற்கு முன்பாகவே குறிப்பால் அறிந்து செய்பவர்களோடு பிறர் நிலையால் ஒத்தாலும் பயனால் ஒப்பாகார். உறுப்புகளால் வேறுபடாத தோற்றமுடையவராயிருந்தாலும் ஒருவர் மனதில் உள்ளதை அவர் கூறாமலே உணரக்கூடிய நபரும் உணர முடியாத நபரும் அறிவால் வேறுபட்டவர்களே ஆவார்கள். இந்த ஒரு கருத்தை திருவள்ளுவர் இந்த குறள் வழியா உணர்த்துறாரு. ஒரு நாட்டுல ஒரு மன்னனை சந்திக்கிறதுக்கு அயல் நாட்டு தூதுவன் வந்தானா. வந்ததும் ஒரு எழுதுகோளால அரசர் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை சுற்றி வட்டமிட்டு அரசரை வணங்கி அவர் முன்னாடி எதுவுமே பேசாம நின்னானா. அரசரும் அங்க இருக்கக்கூடிய நபர்களும் யார் என்ன கேட்டாலும் அதற்கான பதிலே இல்ல, அமைதி மட்டும்தான். அப்போதும் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு, இந்த தூதுவன் குறிப்பால ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கான். இதை விளக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான வணிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம் அரசேன்னு சொன்னதும் அரசர் நேரா அவரை போய் சந்திக்கிறாரு. நடந்தது சொல்றாரு. நடந்ததையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த வயதான வணிகர் என்ன பண்றாரு, வீட்டை விட்டு கிளம்பும் போது 2 கோழி குண்டுகளை எடுத்து தன்னுடைய பையில வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கையில ஒரு கோழியும் பிடிச்சுக்கிட்டு வர்றாரு. வந்ததும் அந்த தூதுவன் முன்னாடி அந்த கோழி குண்டுகளை வீசுறாரு. உடனே அந்த தூதுவன் தன்னுடைய பையில இருந்து நெல் மணிகளை எடுத்து வீசுறான். உடனே அந்த வயதான வணிகர் கொண்டு வந்த கோழியை இறக்கி விடுறாரு. அது எல்லா நெல் மணிகளையும் கொத்தி தின்னுடுச்சு. உடனே திரும்பி பார்க்காம ஒருவித பயத்தோட அந்த தூதுவன் கிளம்பிட்டான். நடந்தது யாருக்குமே புரியல. அப்போதான் அந்த வயதான வணிகர் விளக்கமா சொல்றாரு, அவன் இங்க வந்தது அயல் நாடு உங்களை முற்றுகையிடுது, சரணடைகிறத தவிர அமைதியா நிக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை, அதைதான் அவன் சொல்ல வந்தான். நான் கோழி குண்டுகளை எதற்காக வீசினேன் அப்படின்னா, உங்களுடைய வீரர்கள் கோழி குண்டுகள் விளையாடதான் சரிப்பட்டு வருவாங்கன்னு சொன்னேன். உடனே அவன் என்ன சொன்னான்னா, எங்க கிட்ட நிறைய வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் கிட்ட இருக்கக்கூடிய நெல்மணிகளை அள்ளி வீசினான். நான் கோழி இறக்கி விட்டதற்கான காரணம், எவ்வளவு வீரர்கள் வந்தாலும் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீரனே போதுமானது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இதை தெரிஞ்சுக்கிட்டது தான் அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொன்னாரான். உடனே அரசருக்கு அவ்வளவு சந்தோஷமா, குறிப்பால் ஒரு தூதுவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் அதை உணர்ந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க மட்டும் இல்லனா நம்ம தலை குனிஞ்சுதான் நின்றுக்கணும், ரொம்ப நன்றின்னு சொல்லி அவரை பாராட்டி பரிசல்கள் கொடுத்து அனுப்புனாராம். ஆக குறிப்பறிதல் இல்லாத தன்மை தாழ்வு, குறிப்பறிந்து செயல்படுதலே மனிதத்தில் உயர்வு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல அருள்வாணர் அப்படின்ற நபர் இருந்தாராம். அவர் ஊர்ல பெரிய பணக்காரர், ரொம்ப இலகுன மனசுக்காரர். யார் வந்து உதவின்னு கேட்டாலும் உடனே செஞ்சிருவாரு. அதனால அவருடைய ஊர் மக்கள் அவருடைய நல்ல குணத்தை பாராட்டி யாருக்கு என்ன உதவினாலும் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்களாம். அதே ஊர்ல மதிவாணர் அப்படின்ற நபரும் இருந்தாரு. அவர் ஒரு ஏழை, ஆனா அவரும் ஊர் மக்களால புகழப்பட்டாரு. ஏன் தெரியுமா? பணம் இல்லைனாலும் நல்ல மனசுக்காரரு. யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டா தான் கிட்ட என்ன இருக்குதோ தனக்கு எல்லாத்தையும் பரவலன் கொடுக்கக்கூடிய நபர். இந்த ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. அது ஊருக்கே தெரியும். இந்த மதிவாணர் என்ன பண்ணுவாரு, அருள்வாணர் வீட்டுக்கு அதாவது அந்த மாளிகையில போய் உட்கார்ந்துருப்பாரு. இந்த அருள்வாணரும் மதிவாணருடைய குடிசையில வந்து தரையில வந்து உட்கார்ந்து பேசுவாரு. அப்படிப்பட்ட நண்பர்கள் ரெண்டு பேர்கிட்ட ஏற்ற தாழ்வு இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருடைய குணமும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் மட்டும்தானே. ஒரு நாள் மதிவாணர் அருள்வாணர் கிட்ட சொல்றாரு, நண்பா நம்ம ஊர்ல எல்லா வசதிகளுமே இருக்குது, ஆனா ஒரே ஒரு வசதி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு மருத்துவர் கூட இல்ல. ஏதாவது பிரச்சனைனா நம்ம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டி இருக்குது. இதையெல்லாம் மாத்தணும். ஊருக்குள்ள சாலை வசதி, எல்லாத்துக்கும் மேல மருத்துவ வசதியும் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, என் கையில பணம் வரும்போது நிச்சயமா செய்வேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே அருள்வாணர், பாத்தியா நண்பா, உனக்கு தோணுனது எனக்கு தோணவே இல்லை. ஏன் பணம் வரணும்னு காத்துட்டு இருக்க? யோசனையை சொல்லிட்ட, பணம் என் கிட்ட இருக்கு, உதவுற மனசு நம்ம ரெண்டு பேர்கிட்ட இருக்கு, உடனே செஞ்சிருவோம்னு ஒரு மருத்துவ கட்டடத்தை கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு ஒரு மருத்துவரை நியமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அருள்வாணர் என்ன பண்றாரு, இந்த மருத்துவமனைக்கு மதிவாணர் மருத்துவமனைன்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே மதிவாணர், நீ கட்டிட்டு என்னோட பேரை வைக்கலாமான்னு கேட்கும்போது, இந்த அற்புதமான யோசனை உனக்கு வந்தது, உன்னோட பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி மதிவாணர் மருத்துவமனைனே வச்சிட்டாரு. மக்கள் எல்லாரும் இன்னும் அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. இப்படி வாழ்ந்த நண்பர்களுக்குள்ள ஒரு நாள் ஒரு சண்டை வந்துடுச்சு. சண்டை சின்னதா வந்தது, கொஞ்சம் பெருசாயிடுச்சு. எதுனால வந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. அருள்வாணரும் மதிவாணரும் நல்ல நண்பர்கள். அருள்வாணர் மிகப்பெரிய பணக்காரர், மதிவாணர் ஏழை. ஆனா ரெண்டு பேருக்கிட்டே உதவுற குணம் ஒருமித்து இருந்தது. நல்ல நண்பர்களா தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. ஊருக்கு புதிய திட்டமா மருத்துவமனையை கட்டியும் வச்சுட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்த நண்பர்கள் மத்தியில ஒரு நாள் சண்டை. அது எப்படி வந்தது, ஏன் வந்தது தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரு நாள் அருள்வாணருடைய மாளிகையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் ஓடி வரான், என்னுடைய குடும்பத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை, ஒரே ஒரு 50 ரூபாய் மட்டும் கொடுங்க ஐயா அப்படின்னு கேக்குறான். உடனே அருள்வாணர் தன்னுடைய அறைக்குள்ள வேகமா போறாரு பணம் எடுக்க. அவரை பின்தொடர்ந்து மதிவாணரும் போறாரு. போய் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க, கொடுக்கறது நல்லது தானே, என்ன தேடி வந்திருக்கான் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல இவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்குள்ள இவர் வெளியே வர்றாரு கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம கோவப்படுறாரு. கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? நான் உதவி செய்யறதை இவர் தடுக்கிறாரா? இவர் மட்டும்தான் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. உடனே மதிவாணர் கோவப்படுறாரு. கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களே, உங்க பணம் எதுக்கு பயன்பட போதுன்னு யோசிச்சீங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க உதவி செய்யறது தப்பு இல்ல, உதவியை யாருக்கு செய்யறோம் எதுக்கு செய்யறோம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இவன் நிச்சயமா சூதாட்டம் விளையாட தான் போவான், எனக்கு இவனை நல்லாவே தெரியும். நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் அருள்வாணருக்கு கோபம் வந்துடுச்சு. நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும், என்னுடைய விருப்பம் என்னுடைய பணம், நான் எப்படி வேணா கொடுப்பேன், எனக்கு கட்டளை போட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொன்னதும் மதிவாணருடைய முகம் வாடிருச்சு. வேகமா மாளிகையை விட்டு வெளியேறிட்டாரு. உடனே அவர் வெளியேறினதும் அருள்வாணரும் வருத்தப்பட்டாரு. தவறாதான் பேசிட்டோமோ, கோபமாதான் பேசிட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டே ஒரு நாள் முழுசும் கழிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போன மதிவாணருக்கும் கோபம் அதிகமாயிக்கிட்டே போகுது. 4 பேருக்கு நல்லது சொன்னா இந்த உலகத்துல எப்பவுமே நம்ம கெட்டவன் ஆயிடுறோம், அவர் நம்மள புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அந்த நேரத்துல அருள்வாணர் என்ன பண்றாரு, ஆற்றங்கரையோரமா நடந்து போறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டமே உட்கார்ந்துருக்குது. அந்த இடத்துல சூதாட்டம் நடக்குது. அந்த இடத்துல அதே மனிதனை பார்த்ததும் அருள்வாணருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ மதிவாணர் சொன்னாரே நம்ம கேட்கவே இல்லையே, இப்படிப்பட்ட மனிதனுக்கா நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னு நேரா அவருடைய குடிசையை நோக்கி போறாரு. அந்த நேரத்துல மதிவாணரும் அருள்வாணரை சந்திக்கிறதுக்காக அவருடைய மாளிகைக்கு கிளம்பிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவருடைய பணம், நம்ம அவரை கடிஞ்சு பேசி இருக்க கூடாது. அவருடைய பணக்கார தன்மையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட சரிசமமா பழகின மனுஷன், அவரை போய் பேசிட்டோமே அப்படின்னு அவரும் போக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ரெண்டு பேரும் சாலையிலேயே சந்திச்சுக்கிறாங்க, மன்னிப்பு கேக்குறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் ஆற தழுவிக்கிட்டாங்க. ஆமா நேயர்களே, சான்றோர்களுக்கு ஏற்பட்ட கோபம் விரைவில் மறைந்துவிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்கு இலக்கணமான கதை தான் இது. ஏன்னா சான்றோர்களுடைய கோபம் ரொம்பவே நிலைச்சிருக்காது, அவங்க கிட்ட அகங்காரம் இருக்காது, பழிவாங்கும் குணம் இருக்காது, மன்னிக்கக்கூடிய குணம் இயற்கையாகவே இருக்கும். அந்த குணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு கோபம் சீக்கிரமாகவே தணிஞ்சிடும். எதை பற்றியும் யோசிச்சு சரியான முடிவெடுக்கக்கூடிய விவேகம் இருக்கிறதால கோபத்தால் வரக்கூடிய பின்விளைவுகளை உடனே தெரிஞ்சுக்கிட்டு அதை கைவிட்டுருவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி நபர்களுடைய கோபம் எல்லாமே அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறை திருத்துவதற்காக மட்டுமே அல்லாமல் பழி வாங்குவதற்காக இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இயற்கை தந்த கடலுக்குள் எல்லை கோடு வகுத்தி

மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஓசை FM 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடலோசை எஃப்எம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி காலை பொழுது வெள்ளிக்கிழமை வந்து வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை மங்களமங்க ஒரு நல்ல நாளாக எல்லாருக்கும் வந்து இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்சு நிறைய பேர் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பரபரப்பான ஒரு வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கும். இந்த வேலைகளுக்கு நடுவில் இன்றைக்கி நம்ம கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இல்லை கடலுக்கு வந்து போகிற எந்தெந்த பகுதியில் வந்து போகிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மீன்பாடம் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அவங்களுக்கு வந்து கை கொடுக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வானிலை என்ன சொல்லுது அப்படின்னா, தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலேருந்து காற்று வந்து வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 9 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 18 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து கிடையாது. இன்னும் எத்தனை நாட்கள் தான் மழைக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, வரட்டும், பொறுமையாக. இப்போ இருந்தாலும் மழைக்காலம் ஒன்று வரும், வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மழைக்காலத்தில் தண்ணீரை வந்து நம்ம சிக்கனமாக வந்து பயன்படுத்துறதுக்கு இப்போ வந்து யோசித்து வைக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சிரமப்படுறாங்க. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணி இருக்குது. ஆனால் நம்ம ராமநாதபுரத்தில் மொத்தமாக வந்து பார்க்கும்போது நிறைய பகுதியில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி இல்லை, சமைக்கிறதுக்கு வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டா நமக்கு சரி, தண்ணி இவ்வளோ இருக்குது இந்த பகுதியில், இந்த மக்களுக்கு இந்த தண்ணி போதும்னு சொல்லிட்டு அதை வேறு யாருக்காச்சும் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம இங்கே நிறைய இடத்துல பைப்பு உடச்சி விட்டுட்டு ஒரு 100 பேர் குடிக்க வேண்டிய தண்ணியை ஒரு மணி நேரத்தில் கீழே தரையில் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா, சரி இங்கே தண்ணியில் போகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தண்ணியை நம்மளுக்கு அனுப்புவாங்க. அந்த தண்ணியை நம்ம பைப்பு உடச்சி திரும்ப வந்து ஓட விட்டோம் அப்படின்னா இங்கேயே தண்ணி அனுப்பிட்டுருப்பாங்க, மற்ற பகுதிகளுக்கு அந்த தண்ணி வந்து போகாது. அதனால் நம்மளுடைய உறவுகளுக்கும் தண்ணி வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பைப்புகள்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க. இது எதுக்காக நம்ம காலையில் சொல்கிறோம் அப்படின்னா, நேற்று இந்த விஷயம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனையை பாருங்கள். நமக்கே தான் கொடுத்துட்டே இருக்காங்க, அதை நம்ம வீணாக்கிட்டே இருக்கோம், அப்படின்னா பண்ணக்கூடாது. காலை பொழுதில் நல்ல ஒரு உறுதி எடுத்துங்க. எங்கேயாச்சும் தண்ணி ஓடுறத பார்த்தீங்க, பைப் உடஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், ரீசனபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மற்றும் தெங்காசி
4: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, இப்போ நம்மளுடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இளம்பெண்

தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து அங்கே ஒன்றிணைந்து வரக்கூடிய நபர்களை அவங்க வந்து அவங்களோட இன்டர்வியூ ஒன்று வச்சு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணுமோ அதெல்லாம் வந்து கேட்டு அவங்களோட பிஸ்னஸுக்கு அவங்களோட அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்களா ஆப்டாக இருப்பீங்களா அப்படிங்கிறத பார்த்து உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. மோஸ்ட்லி வேலைக்கு வந்து எடுத்துருவாங்க, எடுக்கிறதுக்காக தான் வருவாங்க. அதனால் நிறைய ரிஜெக்ஷன் வந்து இருக்காது, அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான முகாம்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறங்கிறது ரொம்ப ஒரு அவசியம் கூட. வேலை வேணும் வேலை வேணும்னு வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன வேலை கிடைக்கும் பாருங்கள். நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தான் ஒரு பிரச்சனை. ஒன்று ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வந்து போகணும், இல்லை வேறாச்சும் வேலைக்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அதுக்கான முயற்சியை எடுக்கவே மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை அப்பப்போ எடுங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே அப்படின்னா வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் நம்ம ராமநாதபுரத்தில் வந்துருக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு வேலையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்க உங்களோட பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது. நீங்கள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணலாம், அதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தேடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு, அண்ணன்கள், அக்காக்கள் யாருக்காச்சும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. யாராவது ஒராளாவது இந்த தகவலை கேட்டு ஒரு வேலையில் வந்து சேர்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசை, முக்கியமான ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து வேலைக்கு வந்து போகணும், அந்த வேலைக்கு போயிட்டு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்கணும், என்னோடய செலவில் வந்து நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணணும், இல்லைனா நிறைய இடத்த சுற்றி பார்க்க வந்து போகணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு. இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து படிக்க வச்சாங்க, வேலைக்கு அனுப்புனாங்க, வெளியே விட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சரி நம்மளும் வந்து பண்ணுவோமே, எவ்வளோ நாளுக்கு தான் வந்து ஆண்களை ஆண் குழந்தைகளே அப்பா அம்மா வந்து பார்த்துக்கிறது, நம்மளும் அவங்களுக்கு குழந்தை தானே, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்களே, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தனித்தனியாக வளர்த்தாங்க, எல்லாருக்கும் அவங்க எஃபர்ட் போட்டாங்க, நம்மளும் வளர்ந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லா பெண்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்படி வெளியே போகிற நேரத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத சூழலில் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம், ஏற்பட்டு இருக்குது. நம்ம தினந்தோறும் வந்து பார்க்குறோம், எங்கெங்கேயோ வந்து பெரிய பெரிய இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணுறதுக்காக அவங்களுக்கான உதவி எண்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து இருக்கணும், 181 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய எண்கள் வந்து நம்ம பெண்களுக்காக வந்து பாதுகாப்புக்காக அவசரமாக வந்து கூப்பிட்றதுக்காக வந்து வச்சிட்ருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு எண்ணம் வந்து நம்ம தேசிய மகளிர் ஆணையம் வந்து பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக ஒரு புதிய எண்ணம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு கட்டணமில்லா எண். அதற்கு 24 மணி நேரமும் நம்ம வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம், உளவியல் ஆலோசனை வந்து கொடுப்பாங்க, உதவிகள் ஏதாச்சும் தேவையான பண்ணுவாங்க, ஏதாச்சும் புகார்கள் டிஜிட்டல் புகார்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்ணலாம். பெண்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவங்க பாதுகாப்புகிறது சரி, இல்லை மனதளவில் அவங்கள வந்து ஒரு திருப்திப்படுத்தணும், மனதளவில் அவங்களுடைய குழப்பங்களை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம இந்த எண்ணுக்கு வந்து அழைக்கலாம். அந்த எண் என்ன அப்படின்னா 1-4-4-9-0, இதுதான் அந்த எண், 1-4-4-9-0. இதுக்கு கால் பண்ணி நமக்கு ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு பிரச்சனைகளையோ இல்லை மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களையோ நம்ம வந்து கேட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பெண்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்படுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போது இந்த பெட்ரோல் டீசலும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான். ரெண்டுமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் வந்து. எப்படி அப்படின்னா, கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத வந்து நம்ம நிலத்துக்கு அடியிலேருந்து எடுப்பாங்க. ரொம்ப தூரம் துளை போட்டு கச்சா எண்ணெய் வந்து எடுப்பாங்க. எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ப்ராசஸிங் வேலை வந்து நடக்கும். ப்ராசஸ்லேயே வந்து நல்லா உயர்தனமாக கிடைக்கக்கூடியது ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல், அதுக்கப்புறம் டீசல், அதுக்கப்புறம் மெழுகு ஒன்று வரும், அதுக்கப்புறம் தார் வந்திருக்கும், கடைசியாக தார் வந்திருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இருக்கும். இப்படி சுத்திகரிக்கிற ப்ராசஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு வாயு வந்து வெளியேறும். அந்த வாயு தான் இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்கிறது. அந்த வாயுவில் என்ன இருக்கும் அப்படின்றா, ப்ரொபேன் மற்றும் பியூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாயு வந்து கலந்துருக்கும். அதை எடுத்து அதை வந்து நல்லா அழுத்தி, நல்லா வந்து அதை அழுத்தி அதை ஒரு சின்ன ஒரு திரவமாக வந்து மாற்றி அதை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேனில் வந்து அடைச்சி தராங்க. இப்படி தான் நமக்கு வந்து இந்த எல்பிஜி அப்படிங்கிறது கிடைக்கிது. எல்லாமே ஒரே கச்சா எண்ணெயிலேருந்து கிடைக்கக்கூடியதான். நம்ம ஒரு காரு வந்து போகிற டீசலாக இருக்கணும் சரி, பெட்ரோலாக இருக்கணும் சரி, ஒயிட் பெட்ரோலாக இருக்கணும் சரி, மெழுகு, வேஸ்லின், தார், இந்த மாதிரியான கேஸ் எல்லாமே கச்சா எண்ணெயிலேருந்து கிடைக்குது. அதனால தான் அந்த கச்சா எண்ணெய்ங்கிறது வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ உள்ளதாக வந்திருக்கு. சரி, இப்போ பெட்ரோல் டீசல்களை வந்து விலை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,898 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,320 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,986 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,66,560 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டுவசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220 ஆண்டு நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலா பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
2: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவாவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: அண்ணா நகர்ல கேக்குதுனா
6: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
5: கூப்பிடு கூப்பிடு. ஆண்டா

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடலண்ணா.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தகவல்களோட வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீன்பிடி தொழில் தெரியும், விவசாய தொழில் தெரியும். மீன் விவசாயம் தொழில், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மீன் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேரம் சரியாக 8:22 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இந்தியாவோட உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்துக்காக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறவங்க தான் இந்த மீனவ விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த மீனவ விவசாயிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இந்த நீர்நிலைகளில், அதாவது ஒரு ஏரி, குளங்கள், இந்த குட்டைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல அதை அவங்களாம் வந்து தோண்டியோ இல்லை லீஸுக்கு எடுத்தோ அங்கே மீன்களை வளர்ப்பவங்க தான் இந்த மாதிரியான மீன் விவசாயிகள். நம்ம ஊரில் இந்த இறால் பண்ணைகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அவங்களுமே ஒரு மீன் விவசாயி தான். அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பண்ணுறாங்க. இப்போ இது எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த July 10 அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட தேசிய மீன் விவசாயிகள் தினமாக வந்து கொண்டாடப்படுது. இது கொண்டாடப்படுறதுக்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேதியில் ஒரு கண்டுபிடிப்பு வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் ஹிராலல் சௌத்ரி மற்றும் டாக்டர் கேஹெச் அலிகுல்கி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் கெண்டை மீன்கள் இருக்கு இல்லையா, அதை மனிதர்களால் தூண்டி இனப்பெருக்கத்தை வந்து பண்ண வைக்க முடியுமா, மனிதர்களால் அது இயற்கையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இனப்பெருக்கத்தை மனிதர்களால் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு முறையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் ஹைப்போஃபைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்த முறையை வந்து உருவாக்கின தினத்தை வந்து மூலமாக இதுக்கப்புறம் நம்மளே அந்த விஷயங்களை வந்து பண்ணி நம்மளே வந்து உணவு விட்டு அவங்களை வளர்த்து மீன்களை வந்து வளர்த்து அதை வந்து பெருக்கி நம்ம வந்து விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய, இயற்கையாக அதுவாக நடக்கக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சிகள், அதில் இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்கத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம மனிதர்களாலே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு தொழில்துறையை வந்து உருவாக்கி கொடுத்தவங்க தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம தேசிய மீன் விவசாயத்தை நம்ம வந்து கொண்டாடுறாங்க. இன்றைக்கி மீன் விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக வந்து மாறிடுச்சு. நிறைய இடங்களில் மீன்களை வந்து வளர்க்குறாங்க. அதன் மூலமாக இந்த மீன் விவசாயிகளுக்கு வந்து பதக்கங்கள் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, நல்ல ஒரு பேர் கிடைக்குது. நம்ம ஒரு பொருளாதாரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருக்குது. அதனால் மீன் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 மெழுகு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய மாவட்டத்தின் துணை மாவட்ட ஆட்சியராக, எல்லா மாவட்டத்திலுடைய துணை மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கான ஒரு பணி வந்து இருக்கு. இதில் நம்ம தமிழகத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் வந்து இருந்து நல்ல ஒரு பதவி வந்து கிடச்சி அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை தரத்தையும் வந்து உயர்த்தி நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த துணை மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்காகவே ஒரு எக்ஸாம் வந்துருக்கு. அதை நம்ம TNPSC Group 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வில் நீங்கள் எழுதி பாஸ் ஆகிறீங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பதவிகள் வந்து கிடைக்கும். நிறைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் வந்து கொடுப்பாங்க. அதாவது டெபுட்டி கலெக்டர் வந்து சொல்கிறாங்களா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குது. அதே மாதிரி டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பதவி வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய ஒரு பதவிகள் வந்து கொடுக்குறாங்க. இந்த பதவியெலாம் நீங்கள் வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா TNPSC Group 1 தேர்வு வந்து எழுதணும். இந்த TNPSC Group 1 தேர்வு இன்னும் சில நாட்கள் வந்து நடக்கிறதுக்கு September 6 அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான இந்த முதல் தேர்வு அப்படிங்கிறத அதன் மூலமாக நீங்கள் பாஸ் ஆகிறது மூலமாக அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்திருக்கும், அப்புறம் இன்டர்வியூ வந்திருக்கும், இப்படின்னு நிறைய ப்ராசஸ் வந்திருக்கு. இதில் நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் மீண்டும் ஞாபகப்படுத்தும், வர்ற July 29 வரைக்கும் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விண்ணப்பிங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லா உட்காந்து படிங்க. ஒவ்வொரு முறையும் தேர்வுகளை வந்து எழுதி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் எஃபர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எழுதுங்க. இதில் படிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து சேர்ந்து படித்தாலும் சரி, தனித்தனியாக படிச்சிருந்தாலும் சரி, கிளாஸ் போய் படித்தாலும் சரி, படிங்க. நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். TNPSC அப்படிங்கிறது 8 பிரிவுகள் வந்து இருக்குது. அதில் முதல் பிரிவு, அதாவது முக்கியமான ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான முக்கியமான பதவிகள் இருக்கோ அந்த பதவிகளுக்கு நான் எழுதுறதா அந்த Group 1. அது நடத்த போகிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் Group 2 இருக்குது, அதுக்கப்புறம் Group 4 இருக்குது. எல்லாமே எழுதலாம், ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். படிச்சுட்டே இருங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் ஒரு தடவை உங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்ற ஒரு முகாம் வந்து நடைபெற இருக்கு நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில். அங்கே நீங்கள் போகணும் அப்படின்ற விஷயம் வந்து இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து போங்க. ஆனால் இந்த தகவலை நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்து. இப்படி ஒரு 10 பேர்ட்டு சொன்னால் அதில் ஒரு 2 பேருக்காச்சும் வந்து இதில் போகணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதில் ஒரு ஆளாச்சும் ஒரு வேலைக்கு வந்து போனாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு நம்மளும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு மனசு ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும். அதனால் நிறைய பேர்ட்ட வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி மாதந்தோறும் இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒரு நாள். அதில் நிறைய கம்பெனிஸ் வருவாங்க, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை கிடைக்குது கிடைக்கல அப்படின்றதோட ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அனுபவம் தான் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்ம கையில் இருக்குது. அதனால நிறைய அனுபவத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது பேசியிருந்தது நான் அலெக்ஸ் பாண்டி. போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜ்யம் என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகட், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். சொல்வது உங்கள் தங்கம். நம்மளுடைய தெளிவான சிந்தனை வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சரியாக வந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருந்து நம்ம பொறுமையாக இருந்து கண்டிப்பாக அந்த சிந்தனையை தேடினா நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு சிந்தனையை வந்து நம்ம அடுத்தவர்கள்ட்டையே கேட்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு அதுக்கு முக்கியம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்து கண்டிப்பாக நம்ம அந்த சிந்தனையை தேடினோம்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும், அதை சிறப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். கோமதி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க மகன் சிவிச்சன் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சிவிச்சன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ரொம்ப சிறப்பாக வளரணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அடுத்து ஒரு நேர் வேறு இருக்காங்க, யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்
2: அண்ணே. வணக்கம்
1: அண்ணே. உங்களுக்கும் வணக்கம் அண்ணா.
2: கடலாடி வட்டம் சவரியார் மண்டலத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன்.
1: ராபர்ட் அண்ணா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
2: இன்று எனக்கும் எனதுடைய எனக்கு திருமண நாள், 15th ஆண்டு.
1: ஆஹா, சிறப்பு நாள். என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இன்னும் 100 வருஷம் ரெண்டு பேரும் இணை பிரியாம வாழணும்னு வாழ்த்துறோம் அண்ணா.
2: நன்றி நன்றி அண்ணா. இதோட என்னுடைய நண்பர்கள் பன்னீர் அவருக்கு 10th ஆண்டு திருமண நாள், எங்க அண்ணன் ஜேம்ஸ் ராணி இவர்களுக்கு 16th ஆண்டு திருமண நாள், மருமகள் பிரின்சி லியோ இவர்களுக்கு 10th ஆண்டு திருமண நாள். அந்த 4 பேருக்குமே இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்.
1: 4 பேருமே நல்ல சிறப்பாக குடும்பத்துல சந்தோஷமா அழகான மலலிகளை பெற்று 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்வேன. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் உங்கள் 4 பேருக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா.
2: என்னுடைய மனைவி ஜெயந்தி அவர்களுக்கு மிக மிக வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஜெயந்தி அக்கா. உங்களுக்கு எனது சார்பாக வாழ்த்துக்கள் அக்கா.
2: நன்றி நன்றி அண்ணா. எனக்கு சின்ன பசங்க நாங்க இந்த படத்துல இருந்து ஜோடி, நல்ல ஜோடி.
1: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க அண்ணா. 4 பேருக்குமே பொருந்துற பாடல், உங்களுக்கும் பொருந்துற பாடல் கேட்டிருக்கீங்க அண்ணா. நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி அண்ணா.
1: நன்றி. கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்துலேருந்து ராபர்ட் அண்ணா தான் எல்லாருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அப்பாஸ் டீக்கடையிலேருந்து முகமது காசிம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு டி எம் சவுந்தரராஜன் அவங்க குரலில் வந்து பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து அப்போவில் இருந்தே இப்போ வரையும், ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கும் இந்த பாடல் ஒலிக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான பாடல். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு, அதுவும் யாருன்னு கேட்டுருவோம்.
3: 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்தை தெரிவிக்க வந்த அன்பு சகோதரர் தங்கத்துக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மனநாளுக்கான அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று எனது மனைவி ஜே மெடோனா அவர்களுக்கு 55th பிறந்த நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்த பந்தங்கள் அவர்களை வாழ்த்தவும். இன்று என் பேத்திக்கு ஜென்சி சவர்ராஜ் ஜவர்ரசா இவர்களுக்கு இன்று திருமணம் நடைபெறும் இடம் மாட்டியின் மகள். இந்த பெண்ணு மாப்பிள்ளையை வந்து நல்லபடியாக வாழ்த்து சொல்லும்படி அனைத்து சொந்த பந்தங்களையும் எப்பம் சகோதரர்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது சொந்த பந்தம் அன்பு உள்ளங்களையும் மனமாற வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை பேசியவர் டி ஜோன் மார்ட்டின். படம் நினைத்தே முடிப்போம். பாடல் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அண்ணா. தங்கச்சி மடத்திலிருந்து ஜோன் மார்ட்டின் அண்ணா அவங்க தான் பேசியிருந்தாங்க. மெடோனா சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஜென்சி சவரி ராஜா அவங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக நடந்து நல்ல 16 செல்வங்களும் பட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த திருமண விழாவில் இருந்து இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எனது சார்பாகவும் ஜோர் மாட்டின் குடும்பத்தின் சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடல் வந்து அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதே படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது. பாடல்களை தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4 கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கைப்பட்ட பொருளெல்லாம் பொன்னாகணும். கண்பட்டு

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
1: சம்மர்னா ஹாட்டு, கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாற்ற அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: ஒன்பது மணி 28 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலலாம் மக்களே. இன்னைக்கு வந்து ரோஜா பூவை பற்றி பார்ப்போம். ரோஜா பூவுகளில் ஒரு பூவை பற்றி பார்ப்போம். ஏன்னா ரோஜா பூவில் பல வகைகள் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம அதில் வந்து பன்னீர் ரோஸு அதை பார்ப்போம். இந்த பன்னீர் ரோஸை மோந்து பார்த்தோம்னாவே மனம் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இது வந்து சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து பித்தம் குறையும், வாய்ப்புண்ணு வகுத்து புண்ணு இதுக்கெல்லாம் சரியாகும். இந்த ரோஜாவுக்குன்னுமே ஒரு தனி வாடை இருக்கும். இந்த ரோஜாக்கள் வந்து அரைச்சி மேலேயும் பூசுவாங்க. இந்த மஞ்சள்களோடு சேர்த்து அரைச்சி சிறப்பாக பூசுவாங்க. இந்த பூக்கள் வந்து இந்த ரோஜா பூக்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் மலர் மல்லிகை, ஜாஸ்மின், அதுக்கு அடுத்து பூனா இந்த ரோஜா பூக்கள் தான். இந்த ரோஜா பூக்கள் வந்து திருவிழாக்களில் வந்து ரொம்ப விசேஷமாக விற்கப்படும். ஏன்னா இப்போ வருஷப்பிறப்பு, புத்தாண்டு, இப்படி பல கல்யாணங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இது வந்து இறை வழிபாடுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரோஜாப்பூ வந்து நிறையா நாடுகளுக்கும் இதில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையுமே ரொம்ப சிறப்பாக தான் இந்த ரோஜாப்பூவை உற்பத்தி பண்ணுறாங்க. இது எங்கெங்கே எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம இன்னொரு நாளில் பார்ப்போம். அடுத்து கடலாடி வட்டம் சபரியார் பட்டினம் ராபர்ட் அண்ணா கேட்ட பாடலும், தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணே அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளாம் கென்னடி அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. முத்துக்குமார் என்ற சின்னவர் அவங்களுக்காண்டி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பல்லே பாண்டியா படத்தில் இருந்து இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நிறையா பேர் எஸ்எம்எஸ்ஸு மெஜேஸ்லாம் பண்ணி நிறையா பாடல்களை கேட்டிருக்கீங்க. அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து சகோதரி அசினா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு கடல் ஓசை அறிவிப்பாளர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அவங்க ஃப்ரெண்டு நித்யாவுக்கு இன்றைக்கி வந்து திருமண நாளாம், நித்யாவுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை அசினா அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சீதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ரயில் பயணங்கள் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அட யாரோ பின்பாட்டு பாட அப்படின்னு ஒரு அழகான பாடல். இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து 10-12 நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான தலைப்பு தான் வந்திருக்காங்க. அதுவும் நம்ம மீனவ சமுதாயத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு தலைப்பு. அது ஒரு பிடித்த தலைப்பு தான். பாடலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையிட்டு செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேப்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. பெண்களோட பங்கு அப்படின்றது கடல் தொழிலில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. முன்னாடிலாம் பெண்கள் வந்து இந்த மீனை சுத்தம் பண்ணுறது, அதை வந்து வெயிலில் காய போடுறது, வளப்பின்றது, ஏதாவது போட்டு இதாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஏதாவது ஒன்று ஆயிருக்கு அப்படின்னா அதை பழுது பார்க்குறது, மீன் விற்பனை இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றது வீட்டுக்கு ஒரு பெண் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கருவாடு காய போடுறது எல்லாமே இந்த கடற்கரையோரங்களில் உள்ளவங்க வந்து அந்த காலத்தில் கற்று வச்சுருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரியவங்க இல்லை பாட்டிமார்கள் தான் அதிக அளவில் பார்க்குறாங்க. ஏன் கடற்கரையோரங்களே இருக்கிற படகுகளை கூட அந்த காலத்தில் வந்து பெண்களே தயாரெலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களையும் நம்மளால் கேள்விப்பட முடியுது. ஆனால் இப்போ இதுக்கான பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக ஆகிக்கிட்டே வருது. இதுக்காக பல காரணங்கள் அப்படின்றது இருக்கலாம், அதாவது கல்வியாக இருக்கலாம், இல்லை வேறு வேலைவாய்ப்பு வந்த விதமாக இருக்கலாம், கடல் தொழிலில் நிலையான வருமானம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சதா இருக்கலாம், கடலுக்கு போகிற உள்ள சவால்கள், பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு வசதி இல்லாதது, குடும்ப பொறுப்பு, இதெல்லாம் என்னதான் காரணங்களா இருந்தாலும் மீனவ பெண்கள் நாம வந்து கத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. மீனவ பெண்கள் அப்படின்றது நம்ம கரையில இருந்து மட்டுமே சொல்லிட்டு இருந்தா போதாது, நம்ம கடற்கரை சார்ந்த பல விஷயங்களையும் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. முக்கியமான இன்னொரு காரணமே நிறைய பேர் சொல்றாங்க, இதுக்கான வாய்ப்பு இல்லை ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பையும் ஆர்வத்தையும் நாம தான் ஏற்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய பெண்கள் இன்னும் கடலே பார்த்தது இல்லையா. அது எப்படிங்க இவ்வளோ பெரிய நாலா பக்கமும் கடல் இருக்கிற ஊரில் கடலே பார்த்தது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அதாவது நிறைய பெண்கள் இது வரைக்கும் கடற்கரைகளில் அந்த கடல் வரைக்கும் போயிட்டு அந்த கரையில் உட்காந்துட்டு வந்துருவேன், இது வரைக்கும் கடலுக்குள்ளே இறங்கினதே கிடையாது அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அது கேட்கும் போது தான் ரொம்ப புதுசாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, கடலில் குளிச்சது கிடையாது, இது வரைக்கும் பாதி பெண்களுக்கு இங்கே வந்து நீச்சல் தெரியறதில்ல, குறிப்பாக என்னையும் சேர்த்து தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, ஆழ்கடலுக்கு வந்து ஆழ்கடல்னா கொஞ்சம் தூரம் கூட கடல்ல வந்து போட்லாம் போனதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருமே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கடல் சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும், இல்லை கடல் சார்ந்த விஷயங்களில் பெண்களோட பங்களிப்பு வந்து குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:16 நாம கடல் சார்ந்த தொழில்கள்ல பெண்களோட பங்களிப்பு குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கடல் சார்ந்த தொழில்கள்ல பெண்களோட பங்களிப்பு குறையுது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல, கடல்ல பாசி வளர்ப்பு மூலமா குடும்பத்தை கரை சேர்க்கிற நம்ம ஊரு மீன்வள பெண்களை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம்? கண்டிப்பா பாம்பன்ல வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பாசி வளர்க்கிற எடுக்கிற பெண்கள், குறிப்பா நம்ம ஒரு சின்ன பாழம் பெண்கள் செய்யற ஒரு மாற்று தொழிலை நாம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சின்ன பாலம் பகுதியில நம்ம மீனவ பெண்கள் கடல்ல பாசி வளர்க்கறது மூலமாவே மாசம் 25,000 வரை வருவாய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்களாம். சோ நம்மளோட இந்த மன்னார் வளைகுடாவா இருக்கட்டும், இல்ல பாக் ஜலசந்தியா இருக்கட்டும், இல்ல வந்து மீன் வளம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதனால மீனவர்கள் வந்து மாற்று தொழில்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையிலையும் இருக்கிறோம். அதுலயும் குறிப்பா பெண்கள் வந்து வேலை வாய்ப்பை எப்படியாவது ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற கட்டாயத்திலேயே பல பேர் வந்து இங்க ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரு சூழல்ல தான் பெண்களுக்கு ஒரு சிறந்த கடல் சார்ந்த தொழிலாகவும் மாற்று தொழிலாகவும் இருக்கிறது பாசி வளர்ப்பு அப்படின்ற ஒரு தொழில். நம்ம ராமநாதபுரத்துலன்னு பார்த்தா 30 மேல உள்ள கிராமங்களை சேர்ந்த 3000 மேலான மீனவ பெண்கள் கடல் பாசி வளர்க்கறதுல அவ்வளோ அளவுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுல குறிப்பா பாம்பனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பாலம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க வந்து கஞ்சி பாசி, கட்டக்கோர பாசி, மறிக்கொழுந்து பாசி, முட்டை பாசி இப்படின்னு வளர்த்தாலுமே பெரும்பாலும் கப்பா பாசி அப்படின்ற ஒரு பாசி தான் வளர்க்கப்படுது. சவுக்கு இல்லைனா மூங்கிலல் யூஸ் பண்ணி ஒரு செவ்வகம் இல்ல சதுர வடிவத்துல மிதவைகளா செஞ்சு அது மேல நார்கயிறு இல்லைனா நைரான் கயிறுகளை அந்த பாசியோட நாத்தை வந்து பதிய வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து மிதவைகளா கடல்ல வந்து கல் நங்கூரத்தோட ஹெல்ப்போட மிதக்க விடுறாங்க. இதுல 1 கிலோ கடல் பாசிய கைத்துல கட்டி கடல்ல மிதக்க விடும் போது கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு அப்புறம் அதிகபட்சமா 10 கிலோ வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதான். இந்த கடல் பாசிகளை வந்து இந்த கழுத்தளவு தண்ணியில நின்னபடி பெண்கள் அறுவடை செஞ்சு அந்த பாசியை காய வச்சு அதோட ரகத்துக்கு ஏத்தாப்புல கிட்டத்தட்ட 70-80 கிலோ வரைய விற்கவும் படுது. 1 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 300 கிலோ வரை பாசியை எடுத்து மாசம் 20-25,000 வரை வருமானம் ஈட்டுறாங்க நம்ம ஊர் பெண்கள். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு தொழிலில் வந்து பெண்களோட பங்களிப்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம ஊர் பெண்கள் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:30 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நம்ம ஊரு பெண்கள் வந்து இந்த கடல் பாசி வளர்க்குறதுலையா இருக்கட்டும் இல்லை எடுக்கிறதுலையா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான கடல் பாசிகள் வந்து எந்த அளவுக்கு உதவிகளாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்ல பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு பதப்படுத்துறதுலையா இருக்கட்டும் இல்லை ஊறுகாய், ஐஸ்கிரீம், பால் பொருட்கள், ஜெல்லி, கூல்ட்ரிங்க்ஸ், கால்நடைகளுக்கான தீவனமாக இருக்கட்டும், செல்ல பிராணிகளுக்கான சாப்பாடு, விவசாயத்துக்கான உரம் தயாரிக்க கடலில் வந்து பாசிகள் எடுக்கிறது இந்த எல்லா விஷயங்களுக்குமே யூஸ் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கடல் பாசிக்கான தேவையுமே இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் நேரடியாக வந்து வாங்கிட்டுமே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கடல் பாசி எடுக்கிறவங்களுடைய ஒரு மிகப்பெரிய தேவைகளாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன தேவைகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முறையான பயிற்சி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும், இன்னுமே நிறைய பெண்களும் ஸோ இது சார்ந்து ட்ரைனிங் நடக்குதா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு தேவையுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பாசி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடலுக்கு அடியிலலாம் போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற

பட்சத்தில் அதுக்கான இந்த கருவிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தொழில் இன்னுமே மெம்மேலும் சிறப்படையும். அது மட்டும் கிடையாது, இதுக்கான வங்கி கடன் இன்சூரன்ஸ் கிடைச்சா இந்த தொழிலில் நிறையா பெண்களுமே ஈடுபடுவாங்க அப்படின்றதான் பாசு எடுக்கிறவங்களுடைய ஒரு மிகப்பெரிய தேவைகளாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இந்த பாசு எடுக்கிறதுல வந்து நிறைய நல்லதுமே இருந்தாலும் அதில் வந்து அவ்வளோ சவாலான ஒரு சில விஷயங்களுமே இருக்குது. ஸோ பாசு எடுக்கிறதுல உள்ள சவால்களான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியை அடுத்ததாக தொடர்ந்து கேளுங்க. அடுத்து வந்து இரண்டு பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:42. கடல் பாசி வளர்ப்பு அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தொழில். நம்ம ஊர்லேயுமே நிறைய பெண்கள் வந்து அதை செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலுமே ஒரு சில சவால்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாகவும் பேசிட்டு இருந்தோம். அந்த சவால்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கடல் தொழில் வந்து ஏன் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றதுக்காக இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜெனிஃபர் அமலி. அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: இப்ப நீங்க சொல்லுங்க, கடல் தொழில் பெண்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம்?
4: வேலைங்கிறது வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை ஓட்ட, சமூகத்தை முன்னேற்ற நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் வேலை தான். பெண்கள் இல்லைன்னா இந்த உலகமே சுத்தாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட பங்கு பல மடங்கு இருக்கு. காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை, அப்புறம் ஆஃபீஸ் வேலை, இதையெல்லாம் தாண்டி குழந்தைங்க, பெரியவங்களை பார்த்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறாங்க. இதைத்தான் ரெட்ட குதிரை சவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில கடல் சார்ந்த தொழில்கள்ல பெண்களோட பங்களிப்பு குறைஞ்சிருக்கா? ஒரே வார்த்தையில ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களோட வேலை பார்க்குற வடிவம் தான் மாறியிருக்கு. முன்னாடிலாம் கடற்கரை பகுதிகளில் இருக்கிற பெண்கள் காலையிலேயே மீன் ஏலத்துக்கு போவாங்க, மீனை சுத்தம் பண்ணுவாங்க, கருவாடு போடுவாங்க, கருவாடுகளை சந்தைக்கு கொண்டு போய் விற்பாங்க. எங்கள் பாட்டிலாம் கருவாடுகளை கொண்டு போய் வித்துட்டு அல்வா, புளி, மற்ற வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் கடற்கரை ஓரமாக ஒரு குட்டியாக சாக்குகளை வச்சு நிழற்கூட மாதிரி செஞ்சிருப்பாங்க. நாட்டு படகு மீனவர்கள் வந்த உடனே இவங்க தேங்காய் முட்டாய், அதாவது சீனிப்பாகில் தேங்காய் துருவல்களை போட்டு காய்ச்சி தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த முட்டாய்களை வந்து நாட்டு படகு மீனவர்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அந்த நாட்டு படகு மீனவர்கள் கரையை வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த சீனி முட்டாயை கொண்டு போய் கொடுத்துட்டு மீன்களை வாங்குவாங்க. அப்புறம் காசை கொடுத்துட்டும் மீன்களை வாங்கி கருவாடு போடுவாங்க. அந்த கருவாடு போட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த செட்டுக்கு பக்கத்துலேயே குழி தோண்டி உப்பு வச்சு பதச்சிருவாங்க. இதைத்தான் நம்ம இப்போ குழி கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். இதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. அம்மாச்சிமார்கள் அங்கே போய் உட்காந்து வேலைகள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் பெண்கள் வந்து வளர்க்கறதுக்கு வந்து ஆண்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. பெரும்பாலும் ஆண்கள் கடலுக்கு போய் 100 கிலோ மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் மீன் பிடிச்சனால மட்டும் வருமானம் வராது. அது தனித்தனியாக பிரித்து சுத்தம் பண்ணி சில மீன்களை விற்று கொஞ்சம் மீன்களை கருவாடாக்கி சிலரை சந்தைக்கு கொண்டு போய் விற்று காசாகிறது யாரு? பெரும்பாலும் பெண்கள் தான். அதனால் மீன் பிடிக்கிறது ஒரு தொழில்னு சொன்னாலும் அதை சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னவோ பெண்கள் தான். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. பல இடங்களில் மீன்களை பதப்படுத்துறதுக்கு கம்பெனிகள் வந்துருச்சு, குளிர்சாதன பெட்டிகளும் அதிகமாகிடுச்சு, ஏலம் போடுறது மாறிடுச்சு. அதனால் வீட்டிலேயே கருவாடு போடுறது, சிறு சிறு அளவாக மீன் விற்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுச்சு. இன்னொரு காரணம், இளம்பெண்கள் நிறைய பேர் படித்து வெவ்வேறு துறைகளுக்கு போயிட்டாங்க, வேலை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அதனால எல்லாரும் கடல் சார்ந்த தொழில் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை. இப்பயும் கடல் சார்ந்த தொழில்களை வந்து பல பெண்கள் செஞ்சுட்டு தான் வர்றாங்க. சிப்பி எடுக்கிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது, நண்டு கம்பெனி, சங்கு கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்க. இப்படி பல வேலைகளை பெண்கள் இன்னுமே செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலும் கடல் சார்ந்த தொழில்களில் பெண்களோட பங்கேற்பு குறைவாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்களா? உங்களோட கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999.
3: கண்டிப்பா. என்னதான் நம்ம பொருட்களை உற்பத்தி பண்ணாலும் அதை மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காரணம் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடல் சார்ந்த தொழில் வந்து பெண்களுக்கு ஏன் ஒரு முக்கியமான தொழில் அப்படின்றத நிறைய பேரும் கேட்டு தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாஷினி. இப்ப நான் மட்டும் இணைஞ்சிருக்கல, நம்ம கூட ஜெனிஃபர் அமலி அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் இருந்து பெண்கள் கடலை சார்ந்து தான் பல வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் சின்னப்பாளையம், தனுஷ்கோடி, அப்புறம் தூத்துக்குடி பகுதிகளில் இருக்கிற பெண்கள் இப்போ யூஸ் பண்ணுற கடல் சார்ந்த கருவிகள் எதுவுமே இல்லாமல் மூச்சடக்கி கடலுக்குள்ளே போய் கடல் பாசி சிப்பிகளை எடுத்துகிட்டு ஆபத்தான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மீன் பிடிக்கிற தொழில்களில் ஈடுபடுற பெண்கள் ஆண்களைப் போலவே கடலுக்கு போகிறது, வலை வீசுறது, அவங்க ஓட்டுற படகுகளுக்கு எவ்வளோ டீசல் செலவாகும் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மீன் பிடிக்க போகிற பல பெண்கள் ஆண்களை விட ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அதனால தான் 2024 வருஷம் கேரளாவில் இந்திய மீனவ பெண்கள் மாநாடு நடந்திருக்கு. அதில் வந்து இந்தியாவில் உள்ள பல பகுதிகளிலிருந்து மீனவ பெண்கள் அமைப்புகள் கலந்துட்டு தங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கேரள அரசு காலையில் வெள்ளனியே மீன் பிடிக்க கடற்கரைக்கு போகிற பெண்களுக்கு சிறப்பு பேருந்துகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் மீன்பிடி தொழில்களில் அதிகமான பெண்கள் ஈடுபடுறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான். 1984 வருஷம் மீனவ பெண்கள் நலனுக்காகவே தமிழ்நாடு மீனவ பெண்கள் கூட்டமைப்பு அமைக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் மட்டும் பெண்கள் மீன்பிடிக்க போகிறது இல்லை, உலகம் முழுக்க மீன்பிடிக்க தொழில் செஞ்சுட்டு வர்றாங்க பெண்கள். அதனால் 2024 வருஷம் பிரேசில் நாட்டில் 8வது உலக மீனவர்கள் நல அமைப்போட பொதுசபை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தான் வருஷம் வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி உலக மீனவ பெண்கள் தினமாக கொண்டாட முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரி முத முதல்ல போன வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி உலக மீனவ பெண்கள் தினமாகவும் கொண்டாடியும் இருக்காங்க. இப்போ பல பெண்கள் சுய உதவிக்குழு ஆரம்பித்து மீன் ஊறுகா, இறால் ஊறுகா, நண்டு மசாலா, கருவாடு பேக்கிங் மாதிரி செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. மீனை விற்கிறதுல இருந்து மீனை பிராண்ட் மாத்துற வரைக்கும் பெண்கள் வளர்ந்துட்டு வராங்க. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற இளம் பெண்களுக்கு இப்படியே இருக்கிறமே அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு கனவு பெருசாயிருச்சு. நான் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும்னு நிறைய ஆசைகளை வந்து சுமந்துட்டு அடுத்தபடிக்கு முன்னேறி போனனாலையும் கடல் சார்ந்த தொழில்களில் பெண்களோட பங்களிப்பு குறைவாக இருக்குன்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பாக நம்ம வந்து ஏன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்படின்றது கிடைக்கும். ஏன் பெண்கள் வந்து கடல் சார்ந்த வேலைகளில் பங்களிப்பு குறைவாக இருக்குதுன்னு. அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் சொல்லி தான் பெண்கள் உலக வந்து மீனவ பெண்கள் தினம் ஒன்று இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிய வந்திருக்கு. இது மாதிரி நிறைய நேயர்களும் கேட்டு பயன்பெற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:20 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம வந்து கடல் சார்ந்த பெண்கள் தொழில்கள்ல பெண்களோட பங்கு வந்து எந்த அளவுக்கு குறையுது இல்ல அப்படியேதான் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நாமளுமே பேசிட்டு இருக்கோம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இன்னொரு கேள்வியை கண்டிப்பா பெண்கள் நிறைய பேர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கடலோர பகுதியில தான் இருக்கிறோம். எப்படியும் சொந்தமா போட் இல்லாட்டாலும் கடலுக்கு போற நபர்கள் நம்ம அண்ணனோ நம்ம தம்பியோ கணவரோ யாராவது இருப்பாங்க, இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்க யாராவது கண்டிப்பா ஒரு ஆளாவது இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்னைக்காவது என்னையும் சும்மா இந்த போட்டு வள்ளம் வத்த ஃபைபர் போட்டு இதுல ஒன்னாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா இல்ல கூட்டிட்டு போகிறீங்களா அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கமா? ஏன்னா முன்னாடிலாம் இந்த மாதிரி புதுசா போட்டு இல்ல வள்ளம் வத்த இந்த மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா நீராட்டிட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ற ஒரு பழக்கம் எல்லா இடங்கள்லயுமே இருந்துச்சு. இப்ப வந்து அப்படி ஒரு சில இடங்கள்ல தான் கேள்விப்பட முடியுது. ஸோ அப்படி வந்து சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய பெண்களுமே போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ கடைசியா போட்ல எப்போ போனீங்க இல்ல வந்து போகல அப்படின்னாலும் ஏன் போகல அப்படின்றத பகிர்ந்துக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில கூட நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே நேத்து ஒரு அக்காட்ட வந்து கேட்டேன். அவங்களுமே ஒரு மீனவ பெண் தான். நீங்க வந்து எப்போ போட்ல போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. சொந்தமாவே போட் இருக்குது ஆனா வந்து கூட்டிட்டு போகல அப்படின்னு கேட்க போது நீங்க கேட்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லும் போது என்ன பண்ண அப்படின்னு அந்த அக்காவுமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் கூட கொடுத்தாங்க. இதுக்கு காரணமா வந்து இந்த பாரம்பரியமான வேலை பொறுப்பு அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கதா கூட இருக்கலாம். அதாவது ஆண் வந்து கடலுக்கு போயிட்டு வந்து மீன் பிடிக்கிறதும் பெண்கள் வந்து கரை ஓரத்துல மீன் விற்கிறதும் மீன் காய போடுறதும் வழக்கழிக்கிறது இந்த மாதிரியாவே வழக்கத்துல இருந்தது. ஸோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால போட்ல போகிற வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை தவற விட்டுறாம போயிட்டு வாங்க. அது மட்டும் கிடையாது, வாய்ப்பும் சூழலும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனவ பெண்கள் அப்படின்னு கரையில இருந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது இல்லையா, கண்டிப்பா போட்ல போறதா இருக்கட்டும் அங்க என்னெல்லாம் இருக்குது எப்படி வேலை பண்றாங்க என்ஜின்கான இடம் எப்படி இருக்குது இதையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மீனவ பெண்ணா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான சூழலையுமே உருவாக்கிக்கங்க. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா போட்ல தாராளமா போயிட்டு வாங்க, இல்ல வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:34 நிமிடத்துல நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அண்ணா வணக்கம்.
3: வணக்கம் பா, கேக்குதா?
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கற்காடியிலிருந்து.
2: இப்ப நீங்க சொல்லுங்க, நான் கடல் தொழில பெண்களோட பங்களிப்பு அப்படின்றது குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: ஓரளவுக்கு தான்ப்பா இருக்கு, குறையன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம். ஏன்னா கடல், கடல் சார்ந்த அந்த ஒரு துறை வேலை அப்படின்னாவே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மீன் விற்பனை அப்படிங்கறது பிரத்யேகமாக செய்யறாங்கப்பா. சோ மீனை வாங்குறது, சந்தைப்படுத்துறது, விற்கிறது, அதே மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா பெண்களுக்கு இன்னும் இதுல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்ட்டுதான் சொல்லணும். ஏன்னா விலை அப்படிங்கறது கொஞ்சம் அடிச்சு பேசி அவங்களுக்குரிய அந்த விலை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதுனால இந்த மீன் விற்பனை அப்படிங்கறது அந்த அளவுக்கு லாபம் பார்க்க முடியாத ஒரு தொழிலாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
2: சோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கலாம்னு சொல்றீங்க.
3: உண்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வகை இருக்கு அப்படின்னா சொல்ற விலைக்கு மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க கூடுதலா சொல்றீங்க, கம்மியா கொடுங்க அப்படின்னு அடிச்சு பேசி அவங்கள அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இதுல இடைத்தரகர்கள் வேற அதிக அளவுல அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த லாபம் பார்த்து அவங்கள லாபம் சம்பாதிக்க முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க இல்லப்பா. அப்ப எப்படி பெண்கள் வந்து இந்த துறையில அதிகமா ஆர்வம் கொண்டவர்
2: என்ன
3: பொறுத்த வரைக்கும் இது அதிக லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமுக்கு கொண்டு வரணும்னா வாடிக்கையாளர்கள் மீன் விற்பனை செய்யறவங்க கிட்ட டைரக்டா மீன் அப்படிங்கறது வாங்கணும். பெண்கள் எங்கேயாவது மீன் விற்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம வியாபாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கறதையும் அந்த வியாபாரத்துல கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குப்பா.
2: ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பதில் கொடுத்துருக்கீங்க. இந்த கடல் தொழில் அப்படின்றத கொஞ்சம் சார்ந்து, கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து கடற்கரைக்கு போயிருக்காங்களா, இல்ல கடல்ல குளிச்சிருக்காங்களா, நீச்சல் தெரியுமா, இல்ல போட்ல போயிருக்காங்களா இப்படின்னு பல கேள்விகளை கேட்டோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இல்ல அந்த மாதிரிதான்
3: ஒரு
2: பதில்.
3: உண்மை, யாருக்குப்பா நீச்சல் தெரியும்? எவ்வளவு பேரு படகுல போய் ஆண்களுக்கு ஈக்குவலா மீன்பிடி தொழிலையும் இறங்குறாங்க? கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒண்ணு உப்பு வியாபாரம் அப்படிங்கறத பண்ணுவாங்க கடல் சார்ந்த வேலை அப்படிங்கறதுனால, அல்லது மீன் விற்பனை, இதுதான் பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கே தவிர்த்து இதையும் தாண்டி கடல் சார்ந்த வேலைகள் பெண்களுக்கு உரியது இல்லங்கிற மாதிரியான செயல்பாடுகளும் அதிகமா நடக்கிறது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா?
2: ஓகே அண்ணா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சில பதில்களை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான சாங் எது தெரியுமா, நன்மைண்டா திரைப்படம் பூவெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்ல அந்த பாட்டு.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூப்பா, பை பை பை.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து என்னதான் கடல் சார்ந்த ஒரு ஊர்ல இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்கள் வந்து இன்னுமே மாற்று தொழில்களா பல தொழில்கள்ல ஈடுபட்டுட்டு தான் வராங்க. அதாவது இந்த சிப்பி சோவி வந்து சேகரிச்சு அதை விற்பனை செய்யறதா இருக்கட்டும், இல்ல கடல்ல வந்து சோவி சேகரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீன் ஊறுகா போடுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்படின்றது பெண்களுக்கான தொழில்களா இருந்துகிட்டே வருது. ஆனா அதுல வந்து பங்களிப்பு குறையுதா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, என்னதான் மீனுக்கு ஃபேமஸான ஒரு ஊராகவே இருந்தாலும் சமீபத்தில் இந்த ஒரு விஷயத்த பல இடங்களில் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். உலகளவில் ஃபேமஸான மீன் கருவாடு இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தாலும் இதை விற்க பக்கத்து ஊருக்கெலாம் கொண்டு போகணும், இல்லை சிறு தொழில் பண்ணணும் அப்படின்னா பலருமே பொது போக்குவரத்தான பஸ் இல்லைனா ஷேர் ஆட்டோக்கில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி வந்து மீனோ கருவாடோ வாளியில் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னே சிலர் வந்து சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நானுமே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், ஒரு அக்காவுமே நிற்கிறோம், ரெண்டு பேரும் ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அவங்க வந்து ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அக்கா தான். அவங்க வந்து அந்த அண்ணா பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, அம்மா நீங்கள் வராதிங்க அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அக்கா, தம்பி இது வெறும் வாளிதான்ப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் சரிக்கா வாங்க அப்படின்னுமே சொன்னாங்க. மீனில் ஸ்மெல் வரும், அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இதெல்லாம் வந்து ஓகே தான். இருந்தாலுமே நம்ம நெய்தல் நிலம் சார்ந்த ஒரு பட்சத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கும். அவங்கள மாதிரி ஒரு 10 பேரை ஏற்றலை அப்படின்னா நமக்கு தான் லாஸ். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களும் நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நாமளும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:46 நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
4: அன்பு தங்கை நிவாசினிக்கு. வணக்கம் சேலம் அம்மா, நீ குன்னலம்பட்டி காட்டூர் கே கே கணேஷ்.
3: வணக்கம் அண்ணா, எப்படினா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: சூப்பரா இருக்கேண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, கடல் சார்ந்த தொழில்கள்ல பெண்களோட பங்களிப்பு அப்படின்றது குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
4: ஆமாமா, குறைஞ்சிக்கிட்டு தான் வருது.
3: என்ன காரணம் அண்ணா?
4: அது என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரே தொழில நம்பி இப்ப பிழைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அது இல்லாம இந்த காற்று மழை இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கடலுக்கு போக முடியாது போடுது. அப்புறம் மீன் அது பிடி கடைக்காலம் ஒரு 2-3 மாசம் வந்துருது. இது மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களும் வந்து படிச்சு நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், பொட்ட பிள்ளைகளா படிக்க வச்சு அவங்களை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பணும், இதையே நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப எல்லாமே. முன்னெல்லாம் மீனவ குழந்தைகளும் அதிகம் படிக்க வைக்க மாட்டாங்க
3: கண்டிப்பா.
4: இப்பெல்லாம் வந்து நல்ல விழிப்புணர்வு, அவங்க மத்தியில விழிப்புணர்வு இருக்குது, எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க. அப்ப படிக்க வைக்கும் போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, படிக்கக்குள்ள அந்த நாலேஜ் வளர வளர அவங்களுக்கு வேற ஏதாவது தனி துறை அது இதுன்ட்டு ஏதாவது வேலைக்கு அப்படின்னா ஆசிரியரா போகணும், இது மாதிரிதான் போகணும், நம்ம இந்த மீன் பிடிக்கிற தொழிலையே நம்பி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு பிள்ளைங்க படிச்சு அவங்க பெரிய பிள்ளைங்களானோட எங்களுக்கு எண்ணங்கள் தானா தோணுது. அதனால இன்னைக்கு அந்த பெண்களுடைய பங்கு குறைஞ்சதுக்கு காரணம் இதுதான். ஆனா இருக்கிறாங்க, மீன் வாங்கி வாங்கிட்டு போய் தாய் தந்தை எல்லாம் வந்து பெண்களே வந்து மீன் கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த தொழில செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்த போதும் இப்ப வருங்காலத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துல வந்து குறைஞ்சிருக்குதுங்கிறது காரணமே அவங்களுடைய படிப்பு வளர்ச்சி, அவங்க தொழில் வந்து மாற்று தொழிலுக்கு போகிறவங்க என்ன வர்றதுனாலதான் குறைஞ்சிருக்கு, வேற எதுனாலும் இல்ல.
3: கண்டிப்பா, நான் சூப்பரான ஒரு பதில் வந்து உங்கள்ட்ட இருந்து கொடுத்துருக்கீங்க. இது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் என்னதான் மீனவ கிராமத்துக்குள்ள இருந்தாலுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பங்களிப்பை வந்து கொடுக்க என்ன பண்ணலாம்?
4: கண்டிப்பாமா, அவங்களுக்கு அவங்களை வந்து அரசாங்கமும் இப்போ ஊக்கப்படுத்துறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து மீனவர்களை ஊக்கப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு மீன் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வட மாநிலத்துல மேற்கு வங்காளத்துலாம் மீனே செய்வன்ட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து முட்டைய ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் செய்வன்னு இன்னைக்கு ஐயரும் பெருமக்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு மீனை வந்து அதிகபட்சமா மீனை எடுத்துக்கிறது உடலுக்கு நல்லதுமா? முன்னா மீனை வந்து ஒரு நீங்க குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கனாவே உடல்ல வெத்த ஓட்ட சீரா இருக்கும்
3: கண்டிப்பா.
4: என்ன சொல்ல போனா ஹார்ட் அட்டாக்லாம் வரதே குறைஞ்சிரும். நீங்க பாருங்க, மீனவர் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஹார்ட் அட்டாக்ங்கிறது அது பெருசா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிடுறாங்க, அடிக்கடி சாப்பிடுறாங்க. அதனால அது மாதிரி நாமெல்லாம் கொஞ்சம் மீன மக்களை ஊக்குவிக்கணும், அவங்களோட வியாபாரமும் பெருக்கணும்னா நாம மீன் அதிகபட்சமா சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட வியாபாரம் வந்து அதிகரிக்கும். அதிகரிக்கக்குள்ள அவங்க இன்னமும் அந்த குடும்பம் வந்து இதா மேலுக்கு வரும். அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா மீனவ மக்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சார் பண்றாங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா பண்ணணும்
3: கண்டிப்பானா. ரொம்ப நன்றி நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: படம் வந்து ஏணி படிகள், அத கண்ணிழந்த அந்த பாடலும், அந்த கண் பூந்தல் இல்ல பூந்தலில் கலந்து பொன்வண்டு விழுந்த அந்த பாடலுமா?
3: ஓகே, நேரம் இருந்தா கண்டிப்பா கொடுத்துடலாம்.
4: சரிம்மா, சரி.
3: சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பங்களிப்பு ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு காரணத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பெண்கள் நிறைய பேர் இதுவரை போட்ல போனதில்லை, அது மட்டும் இல்லைங்க, இங்க நிறைய பேருக்கு மீன்களுடைய பேர் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா மீனோட பேருமே தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நாம சாப்பிடுற மீனோட பேராது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. யாராவது இன்னைக்கு என்ன மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா கூட பலரும் தெரியலையே அப்படின்ற ஒரு பதில் தான் வரும். இதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வளர்ற நிறைய பிள்ளைங்களுக்கு மீன் எப்படி வந்து ஆயிரது, அதை வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு கூட கொஞ்சம் பேருக்கு தெரியறது இல்ல. அதை வந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்னா படிக்கும் போது அப்படிதான் சொல்லிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னதான் நம்ம வந்து கடற்கர பகுதிகளில் இருந்து நம்ம வேற வேற தொழில்களுக்கு நம்மளுடைய விருப்பமான விஷயங்களுக்கு போனாலும் நம்மளுடைய ஊர் சார்ந்த விஷயங்களை நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம வந்து பெண்களுடைய பங்களிப்பு குறைவா இருக்குதா அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்தையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஒழித்தால் மனம் மலர்கிறது, இனிமை நாதம் வாழ்வை நிறைக்கிறது. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாமதி. இசை இல்லாத வாழ்க்கை நிறம் இல்லாத ஒரு ஓவியம் போல. இசை மனதை அமைதியாக்கும் ஒரு மருந்து. ஒரு நல்ல இசை 1000 வார்த்தைகளை விட அதிகம் பேசும். நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இனிமையான கலை தாங்க இசைன்னு. இசை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்குங்க. ஸோ எதுக்காக இன்னைக்கு இசை பற்றி சொல்றேன்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க போற சாதனை பெண்களுமே இசையில தங்களுக்குன்னு ஒரு தனி மகுடத்தை சொல்றவங்க தாங்க. ஸோ அவங்க யாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? 2.5 வயசுலயே தன்னோட தாத்தா கிட்ட பாட்டு பாட கத்துக்கிட்டு, அதாவது பாட்டு மட்டும் இல்லாம அது கூடவே வயலின் வாசிக்கவும் கத்துக்கிட்டு, சங்கீத பிதாமகன்னு சொல்லக்கூடிய செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயா கிட்ட பயிற்சி எடுத்து தங்களோட இசைக்கு அழுத்தமான அடித்தளத்தை ஏற்படுத்தினவங்க தாங்க சென்னையை சேர்ந்த வயலின் சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற லலிதாவும் நந்தினியும். இவங்க ரெண்டு பேரும் தாங்க இன்னைக்கான நம்மளோட சாதனை பெண்களுமே. இவங்களுக்குள்ள எப்படி இந்த திறமை வந்துச்சு, இந்த கலை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் எப்பவுமே பாட்டு ஓடிட்டே இருந்தா அதை கேட்டுட்டே இருக்கிற குழந்தைங்களும் பாட்டு பாட ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படிதாங்க இவங்க ரெண்டு பேருமே 24 மணி நேரமும் இசை கேட்கிற சூழல்ல வளர்ந்ததால ஒரு கட்டத்துக்கு மேல இசைதான் தங்களோட வாழ்க்கைன்னு அவங்களோட மனசுல பதிஞ்சு அது மேல பற்று அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தாங்க இவங்களோட இந்த இசை பயணமே தொடங்கி இருக்கு. சோ லலிதா அவங்களுக்கு 13 வயசும் நந்தினி அவங்களுக்கு 10 வயசும் இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் முதல் முறையா ஒரு சாதாரண மேடையில வயலின் வாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில ஒரு நிறுவனத்துல இவங்க ரெண்டு பேரும் பிரெஞ்சு கத்துக்க போன அந்த நேரத்துலதான் அங்க இருந்த இயக்குனர் வந்து பிரெஞ்சு கலைஞர்களுக்கு வந்து மரியாதை செய்யறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் வயலின் வாசிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிதான் முதல் முறையா இவங்க ஒரு பெரிய மேடையில வயலின் வாசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. போப்பாண்டவர் முன்னிலையில வயலின் வாசிச்ச முதல் கர்நாடக இசைக்கலைஞர்னு பேரு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல நடந்த இசை நிகழ்ச்சியை நடத்தின முதல் தென்னிந்திய கலைஞர்கள், பிபிசி ரேடியோவில் வயலின் வாசிச்ச தென்னிந்தியர்கள், தென்னாப்பிரிக்காவில் கச்சேரி நடத்தின முதல் ஆசிரியர்கள்னு ஏகப்பட்ட அங்கீகாரங்களையும் பெருமைகளையுமே இவங்க அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு 2 விஷயத்த நான் சொல்லியே ஆகணுங்க. அதாவது பொதுவாகவே இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வயலின் வாசிக்கிறவங்களோ இல்லைன்னா கடம் வாசிக்கிறவங்களோ வெளியே தெரியறதே கிடையாது. ஏன்னா அந்த இசைகள் எல்லாமே ஒரு பக்க வாத்தியமா இருக்கிறதால அந்த கருவிகளோட தனி சிறப்புமே வெளியே தெரியறதும் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கும் போது ஒரே மாதிரி வாசிக்கணும், அதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஆனால் இவங்க அக்கா தங்கை ரெண்டு பேருமே ஒன்றா வாசித்து அவங்களோட திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வருஷமாகவே கர்நாடக இசையை உலகெல்லாம் பரப்பிட்டோம். கலைமாமணி மாதிரியான ஏகப்பட்ட விருதுகளையுமே இவங்க வாங்கியிருக்காங்க. இவ்வளோ விருது வாங்கின இவங்களோட லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கலாச்சாரம் வந்து பல நூற்றாண்டுகளை கடந்து வாழணும்னா இன்னைக்கான இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த கர்நாடக இசையை கொண்டு போகணும், அதே மாதிரி கிராமங்கள்லையும் நகரங்கள்லையுமே வாழ்கிற மக்களுக்குமே இந்த இசையை பரப்பணும், அதுதான் தங்களோட லட்சியமாகவே சொல்கிற இந்த சகோதரிகளோட இந்த ஆசை நிறைவேறணும்னு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். கலை அப்படிங்கிறது 10ல் ஒருத்தங்களுக்கு தாங்க வரும். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்க கிட்ட திறமைகள் இருந்தால் கூட படிக்கணும்னு 9ஆம் வகுப்பு முடித்ததுமே அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டு போட்டுரும். அப்படி பண்ணாமல் கல்வியோடவே அந்த கலைக்கான பயிற்சியை நம்ம கொடுத்தோம்னா கட்டாயமாக அவங்களுமே ஒரு சிகரத்தை அடைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுவும் அவங்களோட படிப்பை அவங்க விட்டு கொடுக்காமலே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சிக்காக. நாம் மதி வீட்லயே கேக் செஞ்சு சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா ஒரு சில கேக்லாம் அந்த ஓவன்ல செஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு கேக் செய்யறதே நம்ம விட்டுருப்போம். ஆனா இப்பெல்லாம் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த குக்கர்லயே கேக் செஞ்சு அதையுமே நல்ல முறையில விற்பனை பண்ணிட்டும் வராங்க. ஆனா அதுவும் எங்க கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்ய போற கேக்கு பாத்தீங்கன்னா குக்கர் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, அதுக்கு பதிலா நம்ம வீட்டுல முக்குழி சட்டி, அதாவது பணியார சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் இருந்தாலே போதுங்க. அதுலயே நம்ம சின்ன சின்னதா கேக் செஞ்சு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், அதே நேரம் நம்ம நல்ல விலைக்கு விற்பனையும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லங்க, பொதுவாகவே கேக் செய்யணாலே மைதா இல்லனா கோதுமை மாவு ஏதாவது ஒன்னு பயன்படுத்துவாங்களே, ஆனா நம்ம இன்னைக்கு செய்ய போற கேக்குக்கு அதுவுமே தேவையில்லை. அப்படி நம்ம இன்னைக்கு என்ன கேக் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவ கஸ்டர்ட் கப் கேக் தாங்க. சோ இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, ரவ வந்து ஒரு அரை கப்பு, சர்க்கரை ஒரு கால் கப்பு, நெய் 2 ஸ்பூன், பால் 1 கால் கப்பு, தயிர் 1 கால் கப்பு, கஸ்டர்ட் பொடி. இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குங்க, பாக்குறதுக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும். சோ அந்த பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 கால் டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு 1 பிஞ்ச் அளவு, அப்புறம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி. முதல்ல மிக்சி ஜாரில் ரவையும் சர்க்கரையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த பொடி கூடவே நெய் பால் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடணுங்க. ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அது கூட நம்ம கஸ்டர்ட் பொடி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த கேக் மாவு பதத்துக்கு வரும்ல, ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பணியார சட்டியில் நம்ம நெய்யை தடவிட்டு அதில் மாவை ஊற்றிட்டு முக்குழி சட்டியை நம்ம நேரடியா அடுப்புல வைக்காம ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் இருக்குல்ல, அதை அடுப்புல வச்சுட்டு அந்த கல் சூடானதும் அதுக்கு மேல நம்ம முக்குழி சட்டியை வச்சுட்டு இப்போ அந்த மாவுக்கு மேல ட்ரூட்டி ஃப்ரூட்டிய நம்ம போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸோ 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ரெடி பண்ண நினைச்ச கேக் ரெடி. பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்துல ஒரே மாதிரியான ஷேப்ல இருக்கிற கப் கேக் ரெடி. ஸோ இந்த கேக்கை வந்து நம்ம 20 ரூபாய் ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருக்குல்ல நம்ம ஊரில், ஸோ அதில் கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில், ஏன் நம்மளோட வார சந்தை இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை, அங்கே கொண்டு போய் கூட நம்ம விற்பனை பண்ணலாங்க. ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்காமலே நம்ம உடல்ல வர ஒரு பிரச்சனை தாங்க இந்த வேர்வை. ஸோ இது வெயில் காலங்களில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சூடான இடங்களில் இருந்தோன்னா நம்மளோட உடல் வெப்பத்தை குறைக்க அதிகமாக இந்த வேர்வை வரும். அதே மாதிரி விளையாடும் போதும் சரி, நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதும் சரி, அதிகமான உடல் உழைப்பு இருக்கிற வேலைகளை நம்ம செய்யும் போதுமே அதிக அளவில் இந்த வேர்வை வரும். ஸோ இது நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது அதிகமாக வேர்வை வரும். அதாவது பெண்களுக்கு மாதவிட நாட்கள்லையும் கர்ப்ப காலத்திலையும் மெனோபாஸ் அதாவது மாதவிளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த நாட்கள்லையுமே அதிகமாக இவங்களுக்கு வேர்க்கும். சரி, இது கூட ஹார்மோன் மாற்றம்னே சொல்லலாங்க. ஸோ இதையும் தாண்டி அதிகமாக கவலைப்பட்டுட்டு பயத்திலையோ இல்லைன்னா பதட்டத்திலையோ இருந்தாலும் இல்லை உடல் நிலை அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப அதிகமாக வேர்க்கும். ஸோ இது எல்லாத்தையுமே விட பெண்கள் வந்து அவ்வளோ நேரம் செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதும் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தொப்புன்னு நினைஞ்ச மாதிரி நம்மளோட அண்டராம் பகுதியில் வேர்வை அதிகமாக இருக்கும். என்னமோ நம்ம அதில் மட்டும் வேற கலர் துணியை வச்சு தச்சது மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குங்க. ஸோ இதை வந்து எல்லா பெண்களுமே நம்மளோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேர்வை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதிகமான ஸ்வெட்டிங் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னா மருந்து கடைகள்லாம் டஸ்டிங் பவுடர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஆன்லைன்லேயே அண்டர்ஆர்ம் பேடுன்னு ஒன்று இருக்குங்க, அதை வாங்கி கூட நம்மளோட பிளவுஸில் அண்டர்ஆர்ம் பகுதியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்வெட்டிங் எவ்வளோ ஆனாலுமே அது வெளியே தெரியாது. மூணாவதாக முக்கியமாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம லைட் கலரில் பிளவுஸ் எடுக்காமல் கொஞ்சம் டார்க் கலரில் நம்ம பிளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா ஓரளவுக்கு இந்த வேர்வையெல்லாம் தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்வையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குங்க, அது என்னென்னா போட்டாக்ஸ் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் தாங்க. ஸோ இதை நம்ம பண்ணும்போது ஒரு 5 மாதத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னால நம்மளுக்கு வந்து இந்த வேர்வை பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கலாம். அதனால் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த வேர்வை வெளியே தெரியாமல் இருக்க இந்த மாதிரியான வழிகளை நம்ம கடைபிடிச்சு கூட நம்மளோட வேர்வையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வேர்வை வெளியே தெரியாமல் இருக்கணும்னா இது மாதிரியான வழிமுறைகளை ஒவ்வொரு பெண்களுமே கடைபிடிச்சாலும் போதுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கத்துட்டீங்க, பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்து

0: lebih silang kan berdipinya.
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
0: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
0: என்னது புரியலையே.
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன். அப்போ புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
0: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தள?
0: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
0: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
0: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
0: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க. கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
0: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா? அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
0: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
0: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
0: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
0: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐஸ் வச்சது போது. இனிமே என்னமோ நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: புத்தகங்களை வாங்குவது ஒருபுறம் இருந்தாலும் அவற்றை தரிசிப்பது கூட ஒரு விதமான மகிழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். முதலில் புத்தகங்களை பார்க்க வேண்டும். அவற்றை பார்க்கிற போதும் புரட்டுகிற போதும் வாசிப்பின் மீது ஒரு தித்திப்பு ஏற்படும். வாசிப்பது இனிப்பான ஒன்று என்பதை உணர்வதற்கு புத்தக திருவிழாக்களுக்கு சென்று பல்வேறு நூல்களை நாம் காண வேண்டும். அறிவு என்பது அறியாமையிலிருந்து தொடங்குகிறது. வெளிச்சம் என்பது இருளிலிருந்து தொடங்குகிறது. உணவு என்பது பசியிலிருந்து தொடங்குகிறது. நீர் என்பது தாகத்திலிருந்து தொடங்குகிறது. சாகுபடி என்பது வறல் நிலத்திலிருந்து உண்டாகிறது. எனவே நாம் புத்தக கண்காட்சிக்கு சென்று அந்த புத்தகங்களை பார்க்கிற போது நம் அறியாமை என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொள்ளுகிற போதே நமக்கு வாசிப்பதற்கான உத்வேகம் பிறந்து விடுகிறது. பிறகு வசதி வருகிற போது அந்த புத்தகங்களை நாம் கை கொள்ள முடியும். புத்தகங்களுக்கும் மற்ற பொருள்களுக்கும் இருக்கிற வேறுபாடு, நம் கண்ணெதிரே அந்த புத்தகங்களை பார்த்தால்தான் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் தள்ளி போட்டால் வாங்கவே முடியாமல் போய்விடும். அந்த புத்தகத்தை வாங்கி வந்து வீட்டிலே வைத்தால் உடனடியாக படிப்பதற்கு பலருக்கு தோன்றாது. நம்மிடம்தானே இருக்கிறது. பல பேர் தஞ்சாவூரிலே இருந்து பெரிய கோயிலை பார்க்காமல் இருப்பார்கள். நம் ஊரில் தானே இருக்கிறது. எப்போது வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து பார்க்காமலே இருந்து விடுவார்கள். புத்தர் இறுதி காலத்திலே இருந்தபோது அவருக்கு ஒரு சின்ன உடல் நல கோளாறு ஏற்பட்டது. வயிற்றுப்போக்கு உண்டானது. சுந்தா என்கிறவன் காளானை சமைத்து புத்தருக்கு கொடுத்தார். வயிற்றுப்போக்கு தொடங்கிவிட்டது. புத்தர் 80 மேல் வயதாகிவிட்டது. அவர் உயிரோடு இருப்பாரா என்கிற சந்தேகம் ஏற்பட்டதும் பக்கத்திலேயே இருந்த ஒருவன் ஓடி வந்தான். அவன் வந்து புத்தரிடம் வந்து, எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டான். புத்தரோடு எப்போதுமே கூட இருக்கிற ஆனந்தர் அவனிடம் சொன்னார், இத்தனை நாட்களாக அவர் இங்கே தானே இருந்தார். அப்போது நீ எந்த அறிவுரையும் கேட்காமல் இப்போது ஓடி வருகிறாய். அவருக்கு உடல்நலம் சரியில்லையே என்று கேட்டபோது அவன் சொன்னான், எப்போதுமே இருப்பார் என்று நினைத்தேன். இப்போது இருப்பாரோ இல்லையோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டதால் ஓடி வந்திருக்கிறேன் என்றான். புத்தகங்களை பொறுத்தவரை வாங்கி வீட்டில் வைத்தவுடனேயே படித்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: இந்த பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? பொன்னான கைகள் புண்ணாகலாமா?

0: பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: மற்றும் தெங்காசி
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இரவின் ஆட்டம்
2: வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இன்னொன்றையும் நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பினால் தயவு செய்து இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் மற்றவர்களிடம் நான் IAS படிக்க போகிறேன், IPS ஆக போகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். முதலாவதாக சொன்னால் நீங்கள் ஆகக்கூடாது என்று உங்களுக்கு நெருங்கியவர்களே நினைப்பார்கள். அந்நியர்கள் அல்ல, உங்களுக்கு நெருங்கியவர்களே தப்பி தவறி இவன் ஆகிவிடுவானோ என்று நினைப்பார்கள். உங்களிடம் நிச்சயமாக படி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சற்று பின்னால் சென்று இவனுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதா என்று பேசுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சமூக நல விரும்பிகள். அவர்கள் உங்கள் மீது பந்தயம் கூட கட்டுவார்கள், நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று பந்தயம் கூட கட்டுவார்கள். அப்படியே ஒருவேளை நீங்கள் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெறுவது 10,000 பேர் பெறுகிறார்கள், அது என்ன பெரிய விஷயமா, முதன்மை தேர்வில் வெற்றி பெற வேண்டுமே அதுதான் முக்கியம் என்பார்கள். அதிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் சொல்வார்கள், இதெல்லாம் படித்து மனப்பாடம் செய்து எழுதுவது, அந்த ஆளுமை தேர்வு ஒன்று இருக்கிறது அல்லவா, அங்கே வாட்டசாட்டமாக துடிப்பாக இருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும், இவன் நோஞ்சான் மாதிரி இருக்கிறான், இவனுக்கு எங்கே கிடைக்க போகிறது என்பார்கள். பிறகு அதிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒருவேளை உங்கள் பெயர் செய்தித்தாளிலே வந்துவிட்டால் மருத்துவ அனுமதி ஒன்று இருக்கிறது, அந்த மருத்துவ சோதனையில் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர்களுக்குள்ளேயே திருப்திப்படுவார்கள். இதுதான் உலகம். ஏனென்றால் இதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் என்பதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரணம், அடுத்தவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட்டால் ஒரு பதற்றம் ஏற்படும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும்.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000.

0: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.

0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: ஒரு குழந்தை சுயமாக பாடுகிற போது மிக அழகாக பாடும். உறவினர்கள் வந்திருக்கிற போது அந்த குழந்தையை அழைத்து எங்கே பாடு பார்க்கலாம் என்றால், அது பதற்றத்தில் திக்கி தடுமாறி வரிகளை எல்லாம் குழப்பி சரியாக பாடாது. அது இயல்பாக பாடுகிற போது அழகாக இருக்கிறது. யாரும் ஒரு மலரை மலர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஒரு மானை ஓட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஒரு சிவிங்கியை நீ பாய்ந்து சீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, சிங்கத்தை முழங்கு என்று சொன்னால் அது முழங்கி விடாது, யானையை பிளிறு என்று சொன்னால் பிளிறு விடாது. அது அதன் போக்கிலேதான் செல்கிறது.

0: கமுக்கமாக வைத்திருங்கள். எப்படி அரசு ஆவணங்கள் சிலவற்றை கமுக்கமாக வைத்திருந்து வைத்திருக்கிற அதிகாரிக்கே அது தெரியாதோ அதை போல கமுக்கமாக வைத்திருங்கள். இரண்டாவது, ஒன்றை சொன்னாலே செய்துவிட்ட திருப்தி ஏற்பட்டுவிடும். தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், விருந்தினர் வந்தால் சமைக்கிற போதே அவர்களுக்கு சாப்பிட்டு ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு சாப்பிடவே தோன்றாது, எல்லாம் நன்றாக இருக்கிறது, நிறைய பதார்த்தங்கள் செய்து விட்டோம் என்றால் அவரை பார்த்து பார்த்து செய்கிற போதே அவர்களுக்கு வயிறு நிறைந்த திருப்தி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு விருந்தினர்களுக்கெல்லாம் பரிமாறிவிட்டு அமர்ந்தால் பசியே இருக்காது. இதுதான் உண்மை. அதை போல ஒன்றை அறிவித்து விட்டாலே செய்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். எனவே தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள். முக்கியமாக நான் கூற வேண்டியது, ஒரு புத்தகத்தை வாங்கினாலேயே படித்து திருப்தி ஏற்பட்டு விடுகிறது, அதை மாற்றுவதற்கு அந்த புத்தகத்தை எவ்வளவு நாட்களுக்குள் வாசிக்க வேண்டும் என்கிற கெடுவை நாமே விதித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கிற போதும் உங்கள் மண்டை ஓட்டிலே இருக்கிற இருட்டு சற்று அகல்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகம் ஒரு சின்ன அகல் விளக்கை உங்கள் மூளையிலே ஏற்றி வைக்கிறது, ஒரு மின்னூட்டத்தை ஏற்படுத்துகிறது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்தவுடன் உங்களுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கை ஒரு மாபெரும் சபையிலே நீங்கள் இன்று பேசுகிற போது உங்களை அறியாமலேயே வெளிப்படும். நீங்கள் உங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்கிற போது கூட ஒரு தன்னம்பிக்கையோடு அமர முடியும். 4 பேரை சந்திக்கிற போது அந்த புத்தகத்தை படித்த காரணத்தால் நீங்கள் சகஜமாக உரையாட முடியும். இவை அனைத்தையும் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள். புத்தகத்தை பார்த்தது கூட ஒரு மாபெரும் செயல்தான். பார்த்த பிறகுதான் வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். வாசித்த பிறகு அவற்றை விவாதிக்க வேண்டும் என்று தோன்றும். விவாதித்த பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும். ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கடைபிடிக்கலாம் என்று தோன்றும். கடைபிடித்த பிறகு இன்னும் சில பேரை அதை வாசித்து அவர்களும் கடைபிடிக்கலாம் என்று தூண்டச் செய்யும். இதற்காகத்தான் வாசிப்பது. நாம் மட்டுமே அதை ருசிப்பதற்காக அல்ல. எந்த மலருமே வாசத்தை தானே பதுக்கிக் கொள்வது இல்லை. நிலவு தன்னுடைய ஒளியை தானே வைத்துக் கொள்வது இல்லை. ஒரு அழகான மயில் தன்னுடைய தோகையை தான் மட்டுமே ரகசியமாக விரித்து ஆடிக்கொள்வது இல்லை. அதை போல உங்கள் வாசிப்பு உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்துகிற சாதனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது மகத்தான மௌனம் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். நாம் சப்தங்களின் சாம்ராஜ்யங்களில் வாழ்ந்து வருகிறோம். இருத்தல் இசைமயமானது. அருவிகள் விழுகிற போது முரசுகள் ஒலிப்பதைப் போல தோன்றுகிறது. மூங்கிலில் வண்டு துளைத்து காற்று அதன் வழியாக வெளியே வருகிற போது ஒரு புல்லாங்குழலின் ஓசை ஏற்படுகிறது. சருகுகளின் சலசலப்பு பின்னணி இசையாக இருக்கிறது. அதற்கு நடுவில் பறவைகள் பாடுவது மெல்லிசையாக விடுகிறது. இது இருத்தலை எப்போதும் இசைமயமாக ஆக்குகிறது. இருத்தல் இசைமயமானது. ஆனால் நாம் செய்கிற ஒலிகள் எல்லாம் நாராசமானவை. நாம் சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நாம் சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே ஓடுகிற மாவு அரைக்கிற இயந்திரம் நாமே அதில் மாட்டிக்கொண்டதை போல ஓசையை எழுப்புகிறது. மிக்சி பற்களை நர நர என கடிக்கிறது. மின்மோட்டார் ஓடுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற சத்தம் ஏற்படுகிறது. குளிர்சாதன வசதி ஒழித்து கொண்டிருக்கும் போது நம் தூக்கத்தை கெடுக்கிறது. கடிகாரம் மெல்லிய சப்தம் இசைத்து கொண்டே இயங்குகிறது. கணினியிலே நீங்கள் அச்சிட வேண்டுமென்றால் அது சத்தம் செய்கிறது. வாசலிலே போய்க் கொண்டிருக்கின்ற அந்த வாகனங்கள் சப்தத்தை வாரி உங்கள் மீது எரிந்து விட்டு போகிறது. இதற்கு நடுவில் தெருவே கேட்கும்படி தொலைக்காட்சியின் சத்தம், அவ்வப்போது சினுங்குகிற கைபேசிகள், இந்த சப்தங்களின் நடுவில்தான் நாம் தப வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். இந்த இறைச்சல்களின் மீது நமக்கு ஒரு காதல் கூட இருக்கிறது. ஒரு மணி நேரம் எந்த இறைச்சலும் இல்லாமல் இருந்தால் நம்மால் அங்கே இருக்கக்கூட முடியாது. நீங்கள் பேசாமல் இருந்து மௌனமாக இருந்தால் இந்த உரையை நீங்கள் கேட்க முடியும். ஏனென்றால் எந்த பேச்சின் தரமும் பார்வையாளர்களின் தரத்தை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பேசுபவர்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கிறது என்பதை விட பார்வையாளர்களின் ரசனை மேம்பட்டதாக இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். நாம் இறைச்சல்களை விரும்புகிறோம். சிறிது நேரம் மௌனம் நீடித்தால் நாம் அச்சப்பட தொடங்குகிறோம். ஹவு டு நேம் இட் என்கிற இளையராஜாவின் இசைக்கோவை, அதிலே ஒரு பகுதியில் இயற்கையில் நிலவுகின்ற இசையை பற்றியெல்லாம் வரும். குயில்கள் பாடுவது, இலைகள் சலசலப்பது, சருகுகள் சப்திப்பது, தொலைவிலே கேட்கின்ற பல்வேறு இனிமையான ஓசைகள், இப்படி அழகான இசை நிலவுகிற காலை பொழுது. அந்த இசைதான் இருத்தலில் முதலில் இருந்தது. பிறகு அந்த இசை சிறிது சிறிதாக தொடர்வண்டி ஓடுகிற சத்தத்தில், மனிதன் செய்கின்ற கூச்சலில், அவன் பேசுகிற ஒலியில், எந்திரங்கள் எல்லாம் செயல்படுகிற அந்த சப்தத்தில் அமுங்கி போகிற போது இனிமையான புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த இசைக்கலைஞன் தன்னுடைய புல்லாங்குழலை கீழே போட்டு விடுகிறான். அது உருண்டு ஓடுகிறது. இதுதான் அந்த இசைக்கோவை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: செயற்கை சப்தங்கள் எப்படி இயற்கையின் சப்தத்தை கேட்க விடாமல் செய்கிறது என்பதுதான் அது மைய கருத்து. இன்னும் சொல்ல போனால், அதிகாலையில் நீங்கள் எழுந்து எந்த வாகனமும் செல்லாத போது காதுகளை மூடி இருத்தலை கவனியுங்கள். எத்தனை விதமான இனிமையான ஓசை நம்மை சுற்றி இறைந்து கிடக்கிறது என்பதை உங்களால் நுகர முடியும். பேசும் படம் என்று பேசாத படம் ஒன்று வந்தது. அதிலே நெரிசல்களுக்கு நடுவே வாழ்கிற ஓர் இளைஞன் அமைதியான நட்சத்திர விடுதியில் தங்குகிற வாய்ப்பை பெற்றான். அவனால் தூங்க முடியவில்லை. அமைதி அவனுக்கு உறுத்தலாக இருந்தது. அவன் தான் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று அங்கே ஒலிக்கிற சப்தங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்து கேட்பான். அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். நாம் இப்படி இறைச்சலுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம் சரித்திரம் கூட இறைச்சலின் தொகுப்பாகத்தானே இருக்கிறது. நம் சரித்திரம் என்பது முழுவதுமாக போர்களை பற்றியவை தானே இருக்கின்றன. போர் என்றால் வெட்டும் குத்தும் தானே, போர் என்றால் கொல்வதும் வீழ்த்துவதும் தானே. நாம் போர்க்களங்களை பற்றி படிக்கிற போது ஆர்ப்பரிக்கிற குதிரைகளும் பிளிருகிற களிர்களும் அங்கே எழுப்புகிற ஓசைகளும் இருமாப்புடன் தங்களுடைய கைகளில் வாள்களை ஏந்தி எதிரிகளை தம்சம் செய்கிற படைகளும் அந்த வாளின் வீச்சு பட்டதால் அலறி துடிக்கிற வீரர்களின் ஒளியும் இவைதானே அன்று போர்க்களத்தில் பதிவு செய்யப்பட்டன. அன்றாவது ஓரிடத்தில் அந்த போர்க்களம் அமைந்தது, போர் நடந்தது. இன்று எங்கு வேண்டுமானாலும் குண்டு விழலாம், போலம் எழலாம், கட்டடங்கள் சரியலாம், பல இடங்களில் மக்கள் அலறி

0: கொண்டே வெளியே ஓடலாம். இதுதான் இன்றைய போர்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. திரு

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தும் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.com.

0: ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: போரை மனிதர்களை கொன்று அழித்தவர்களை, அழித்து ஒழித்தவர்களை, மனித தலைகளால் கோபுரங்கள் செய்தவர்களை பற்றி நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். ஓஷோ ஒரு முறை குறிப்பிட்டார், அவர் ஹிஸ்டரி இஸ் நாட் த ரெக்கார்ட் ஆஃப் சைலன்ஸ், இட் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் வயலன்ஸ் என்று குறிப்பிட்டார். நம்முடைய சரித்திரத்தில் அன்பை போதித்தவர்களை பற்றி, கருணையை கற்றுத்தந்தவர்களை பற்றி, இனிமையை மற்றவர்களுக்கு சொல்லித்தந்தவர்களை பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை. அவர்களை பற்றியெல்லாம் அரைப்பக்கம் படிக்கிறோம். புத்தரை பற்றி, மகாவீரரை பற்றி, குருநானக்கை பற்றி, இயேசுவை பற்றி, ஜாராதுஸ்ட்ராவை பற்றி, லாவோட்சுவை பற்றி, சங்ஸ்வை பற்றி, கன்ஃபூசியஸை பற்றி நாம் அரைப்பக்கம் படிக்கிறோம். ஆனால் உலக போர்களை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம். நாம் சப்தத்தை நேசிக்கின்றோம். ஓர் ஊரிற்கு ஒரு மிகப்பெரிய ஞானி வந்திருந்தார். அவர் தினமும் மாலை வேளையிலே அமர்ந்து பிரசங்கங்கள் செய்வார். அவர் பேசுகிற போது தத்துவங்கள் எல்லாம் வழிந்து வந்து விடும். சொற்கள் சொக்கட்டான் விளையாடும், கருத்துக்கள் நர்த்தனம் ஆடும். அவர் பேசுவதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாக இருக்கும். அந்த சூழலில் அவர் பேசுகிற போது ஓர் இளைஞன் தினமும் வந்தான். அவனுக்கு சரியாக பேச வராது. உள்ளத்திலே கருத்துகள் இருக்கும், ஆனால் வெளியே கொண்டு வருவதற்கான துணிச்சல் இல்லை. அவன் எழுந்து நின்றால் அவன் பற்கள் தந்தியடிக்கும், நாக்கு குளரும், கை கால்கள் ஆடும். எப்படியாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானியிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அவன் ஞானியிடம் சென்று, எனக்கு நீங்கள் பேசுவதற்கு கற்றுத்தர வேண்டும் என்றான். அந்த ஞானி அவனிடம் சொன்னார், முதலில் மௌனத்தை கற்றுக்கொண்டு வா, பிறகு உனக்கு பேசுவதற்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். அவன் விழித்தான். நான் பேச கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், மௌனத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவர் சொன்னார், எவன் ஒருவன் மௌனத்தை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ அவனால்தான் சரியாக பேசுவதற்கும் முடியும். மௌனத்தில்தான் எல்லா மொழிகளும் அடங்கி இருக்கின்றன. மௌனத்தின் கருப்பையில்தான் அனைத்து மொழிகளும் உற்பத்தியாகின்றன என்று அவர் குறிப்பிட்டார்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீங்கள் மௌனத்தை அடைகாத்து விட்டு பிறகு பேசத் தொடங்கினால் உங்கள் ஒவ்வொரு சொல்லுமே மகத்துவம் மிக்கதாக இருக்கும். எப்படி பசியோடு இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு பருக்கையும் தித்திப்பாக இருக்கிறதோ, எப்படி தாகத்தோடு இருப்பவனுக்கு ஒவ்வொரு துளி நீரும் இனிமையாக இருக்கிறதோ, அதை போல நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பேசத் தொடங்கினால் உங்கள் சொற்கள் வெளியே வந்து விழுகிற பூனைக்குட்டிகளாக இருக்காது. ஒரே ஒரு சொல் இருந்தாலும் அது யானைக்குட்டியாக வந்து விழும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக, அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், பேசுபவர்கள் தான் இங்கே பிரபலமாகிறார்கள். மௌனமாக இருப்பவர்களை யாரும் மதிப்பது இல்லை. யாராவது பேச தொடங்கினால் ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்க தொடங்குகிறது. பேசி பேசித்தான் ஜெர்மனிய மக்களை மனோவசியம் செய்தான் ஹிட்லர். அவன் சொன்னான், நான் எல்லா போர்களையுமே எங்களுடைய ஒளிபெருக்கிகளால் வென்றோம் என்று அவன் சொன்னான். அந்த மக்களிடம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்களை மனோவசியம் செய்ய வைத்து, அவர்கள் இந்த நாடுதான் உலகத்திலேயே உயர்ந்தது, நம்முடைய இனம்தான் சிறந்தது என்று நம்பும்படியாக செய்து, அவர்களை எப்படியாவது நாம் இழந்த பெருமையை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது அந்த பேச்சு.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆளுங்கட்டா லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டன் கட்டா லட்சணமா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Come on, cap, ha, ha, ha, swing it.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம, கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன, நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఎస్ఐ ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்மளோட கடலோடு விளையாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட சேர்ந்து பேச போறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான விளையாட்டு தகவலோட போயிடலாம். அதாவது நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான T20 போட்டி, அதுல வந்து யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படிங்கறது தான் இப்போ நம்ம ஜான் ஹோரே தம்பி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தவிர இன்னொரு தகவலுமே இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். சரி, அதுக்கு முன்னாடி நேத்து நடந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க.
1: ஓகேக்கா, இந்தியா வந்துட்டு முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. முதல்ல இறங்கினது சூரியவம்சி, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, இஷன் கிஷன், ஸ்ரேயா சேகர் மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. அதாவது 49 பாலுக்கு 80 அடித்தாரு. அதுக்கப்புறம் சிவம் தூபே, அவரும் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. இந்த ரெண்டு பேர் மட்டும் நல்லா விளாண்டு, அதாவது 8 விக்கெட் போய் மொத்தம் 158 அப்படிங்கிற ஸ்கோரை இந்தியா அடிச்சு வச்சுருந்தாங்க. இங்கிட்டு இங்கிலாண்டில் நிறைய விக்கெட் போகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் ஃபில் சால்ட் இருக்காங்களே, அவங்க உருறதை தெரில. அவங்க 42 பாலுக்கு 59 அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாஷ் பட்லர் 8 பாலுக்கு 8 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ஹாரி ப்ரூக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தரமாக விளாண்டுருக்காங்க. அதாவது 35 பாலுக்கு 79 அப்படிங்கிறது, அவங்க மட்டுமே 4 சிக்ஸ் அடிச்சுட்டு 8 4 அடிச்சதா சொல்கிறாங்க.
0: சரி, அப்போது கடைசியில் வந்து இங்கிலாந்து டீம் தான் வின் ஆகியிருக்காங்க இந்த ஒரு மேட்ச்லேயுமே.
1: ஆமாம், அதாவது 159 அப்படிங்கிற ஸ்கோர்.
0: கரெக்டு, அந்த ஒரு ஸ்கோர் எடுத்ததுனால தான் திரும்பவுமே இந்த அவங்களோட அந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு. கடைசியில் 4வது போட்டியிலையுமே வந்து இங்கிலாந்து வின் பண்ணி கடைசியில் இந்தியா டீம் வந்து தோல்வியை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது எந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் அணி தான். ஏன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான போட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி தொடங்க போகுது. லண்டன் லார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் அதில் வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டாக தான் இருக்க போகுது. அதே சமயம் 142 வருஷமாக அந்த லார்ட்ஸ் அப்படிங்கிற மைதானத்தில் டெஸ்ட் போட்டி ஆண்களுக்கானதாக தான் வந்து நடந்துக்கிட்டே வருதான். முதல் தடவை பெண்களுக்கான ஒரு போட்டி நடக்க போகுது அப்படின்னா அது இந்த தடவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியாக தான் இருக்க போகுது. முக்கியமாக வந்து சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியாவோட டீமோட வந்து தோல்வியை ஒரு சந்திச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா டீமும் ஒரு தோல்வியை தான் வந்து சந்திச்சிருந்தாங்க. அதனால இந்த ஒரு மேட்ச்சில் அடுத்தடுத்து யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கேம் பாகம் 2 தான் விளையாட போகிறோம். அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பொருட்கள்லாம் வந்து மாறி மாறி சொல்லுவோம். யார் வந்து அந்த நாங்கள் சொல்கிற பொருட்களாக ஆர்டர் மாறாமல் அப்படியே வரிசைப்படி சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஒரு கேமில் வின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு சாவி, அப்புறம் வந்து பேகு, அப்புறம் லைட்டு, கண்ணாடி, கொடை, வாட்சு, டேபிள், இதுதான் வந்து உங்களுக்கான பொருட்கள். நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவி, பேகு, லைட்டு, கண்ணாடி, கொடை, வாட்சு, அப்புறம் ஒரு டேபிள், அவ்வளோதான். இந்த ஒரு பொருட்களை நீங்களும் கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறதும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மீன் விவசாயிகள் தினம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது நம்மளோட ஊர்லேயும் மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே வந்து விவசாயிகள் அப்படிங்கிறது 2 வகையில். ஒன்று நிலத்தில் இறங்கி அந்த களப்பணியை செய்யக்கூடிய ஒரு விவசாயிகள், அப்புறம் கடலில் இறங்கி மீன் பிடிக்கக்கூடிய மீன் தொடர்பான வந்து விவசாயிகள், 2 வகையில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மீன் விவசாயிகள் தினம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வந்து ஒரு பங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய விஞ்ஞானிகளை வந்து அங்கீகரிக்கிற விதமாக தான் இன்னைக்கு வந்து இந்த மீன் விவசாயிகள் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுதான். முக்கியமாக வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா மீன்களுக்குமே வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது நடக்குமா, ஹைபோவசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு விஞ்ஞானிகளாக வந்து டாக்டர் KH அலிஹுன்னி, அப்புறம் வந்து டாக்டர் LF ஹிராசின், அவங்களோட சாதனையை தான் வந்து முக்கியமாக வந்து இந்த ஒரு நாளில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அப்படி என்ன சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா மீன்களோட பிட்யூட்ரி சுரப்பி, அது மூலமாக இருந்து எடுக்கக்கூடிய ஹார்மோன், இல்லைனா வந்து தனியாக அந்த ஹார்மோன் ஊசி போட்டு மீன்களுக்கான ஒரு செயற்கை கருத்தரிப்பு மாதிரி வந்து நடக்கப்படுமா, அதுலேருந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு மீன்கள் வந்து தூண்டப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுனால அந்த ஒரு டே இன்னுமே வந்து செலிப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அடுத்ததாக ரெமோ படத்துல இருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது, அதை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரேப்.
5: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பி தான் இப்போ உங்களுக்கான கேம்ல வந்து ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ண போறாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது நான் சொன்ன பதில்களையே அப்படியே ஒரு கதை மாதிரி மாத்தி சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்களும் ஈஸியா அந்த ஒரு பொருட்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படி ஞாபகம் வச்சு நீங்களும் கால் பண்றீங்க அப்படின்னா 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சாவி, பேகு, லைட்டு, கண்ணாடி, அப்புறம் வாட்சு, கொடை, டேபிள், இது வந்து பொருட்கள். அதுக்கான கதை என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்கலாம்.
6: இதை நீங்கள் சொல்லும்போது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது கதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கதையை இப்போ நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களுடைய சாவி ஒன்று காணுமா, அப்போது அவங்க அந்த சாவியை அந்த பேகில் வச்சது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போது அந்த அப்போ கரண்ட்டு டக்குன்னு போயிடுச்சான். அவரோட லைட் அடித்து பார்க்கும்போது உள்ள சாவிக்கு பதிலாக ஒரு கண்ணாடி ஒன்று இருந்துச்சான். அதோட கண்ணாடியை கொஞ்சம் போட்டு டைம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு டைமை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை திறந்தா ரொம்ப மழை பெஞ்சிச்சான். அதோட அவங்களுடைய கொடையை எடுத்துக்கிட்டு வேகமாக ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களாம். அங்கே இருக்கிற டேபிளில் உட்காந்து அவங்க சாப்பிட்டாங்களாம்.
5: சரி, ஓகே. இந்த கதை மூலமாக நிறைய பேருக்கு வந்து மெமரி பவர் அப்படிங்கிறத அதிகரிச்சிருக்கோன்னு நானும் நம்புகிறேன். நம்ம ஜான் குறைப்போம் அதுக்காக தான் ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. நேயர்கள் யாராவது இதில் இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பொருட்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து நிறைய விதமான உணவுப் பொருள் பழங்களை பற்றி வந்து நம்ம டெய்லி பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் உணவோட சுவையவே தீர்மானிக்கக்கூடிய உப்பு, அதை பற்றி வந்து பெருசாக பேசினது கிடையாது. அதோட பயன்கள் வந்து நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட உடம்பு முழுசாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த உப்பு தான் அடிப்படையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் இயக்கத்துக்கு தேவையான சோடியமை கொடுத்து நம்மளோட நரம்பு தசை செயல்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து சீராக வச்சுக்குமா. அது மாதிரி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காகவும் உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு அடிப்படை விஷயமாகவும் இந்த உப்பு தான் இருக்குது. அதுலேயும் கடல்லேருந்து எடுக்கப்படுற அந்த கல் உப்பில் இயற்கையாகவே தாதுக்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும். ஸோ உடம்புக்கு தேவையான அயோடின் சத்து அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கும். இன்னொரு டைப் உப்பு, அதாவது இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாறை உப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. இமயமலை பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இந்த உப்பில் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குமா. இது இரத்த அழுத்தத்தை சீராக்குறது, அப்புறம் வயிற்று புண்களை குணப்படுத்துறது அப்படின்னு ஒரு சில சித்த மருத்துவ முறைகள்லையுமே பயன்பட்டு இருக்கு. ஒரு பொருள் உணவுல அதிகமானாலும் குறைவானாலும் நம்ம சாப்பாடை வாயிலவே வைக்க முடியாது அப்படின்னா அது கண்டிப்பா உப்பு தான். ஏன்னா அதை அளவோட பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. அளவு அளவுக்கு மீறினாலும் அளவுக்கு குறைஞ்சாலும் நம்மளோட உடம்புக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த சால்ட் உப்பு வாங்குறத தவிர்த்துட்டு, அதாவது கடைகளில் பொடியாக வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்குறத தவிர்த்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு இந்துப்பு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணும்பொழுது இன்னுமே நம்ம கொஞ்சம் காலங்கள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இன்னைக்கு என்ன தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
6: நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மான் பத்தி சொல்ல போறேன். அது பேர் என்னன்னா புக்கு அப்படிங்கறது அதோடைய பேரு.
5: புக்கு அவ்வளவுதானா?
6: அவ்வளவுதான் அதோடைய பேர்.
5: சரி
6: ஓகேவா? இதோடைய அந்த இயற்கை பேர் இருக்குல்ல, அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னா கோபஸ் வர்ஜோனி அப்படிங்கிறது இதோடைய பேர். அதுக்கப்புறம் இது எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்னா 80 மீட்டர் இருக்கும், அதாவது 31 இன்ச்சஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஆணாக இருந்துச்சு அப்படின்னா 91 கிலோ இருக்கும், அதுவே பெண்ணாச்சு அப்படின்னா 65 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மான்னாலே கொம்பு இருக்கும் அப்படிதானே, அது நம்ம இந்த சூழலாம் பார்க்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் கொம்பு இருக்கும் ஆணாக இருந்தாலும் கொம்பு இருக்கும். ஆனால் இந்த வகை மான்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்குமா, பெண்களுக்கு கொம்பு வளரவே வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய அந்த கால் பாதங்கள் இருக்குல்ல, பெண்களுடைய கால் பாதங்கள் அது கொஞ்சம் ஹைட்டாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பொதுவாக நம்ம கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புல்வெளிகளில் பார்க்க முடியும். அதாவது எந்த இடத்துல அப்படின்னா ஈரோஷியா அப்படிங்கிறது. ஈரோஷியானா எங்கே இருக்குது?
5: யூரோ பிளஸ் ஏசியா, அதுக்கு நடுவில் தான் யூரோஷியான்னு நினைக்கிறேன்.
6: ஆமாம், அங்கேயும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை ஜிம்பாவே அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது இதோடைய தாய் நகரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம்க்கா.
5: ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான தகவலை தான் நம்மளோட நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான வார்த்தைகள் சொல்லியாச்சு. சாவி, பேகு, லைட்டு, கண்ணாடி, வாட்சு, கொடை, டேபிள், இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிறத சொல்லிட்டு கால் பண்ண வேண்டிய நம்பர் 7094439999 அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்களுக்கு என்னங்க ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? இல்லைங்க, ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பார்க்குறீங்களா?
1: பிரியாணி பிடிக்காது.
0: பிரியாணி பிடிக்காது?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, அடுத்ததா நம்ம ஜான் ஹோரேப் தம்பியோட முயற்சி வீண் போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தம்பி வந்து ஒரு குட்டி கதையா சொன்னதுனால நேயர்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடியில இருந்து நம்ம சாதிக்கண்ணாவும், அரூர்ல இருந்து வசந்தி அக்காவும் தான் பதில் அனுப்பியிருக்காங்க. அந்த அண்ணா வந்து வாய்ஸ் நோட்டாவே போட்டிருக்காங்க, அதனால என்ன பதில் அப்படிங்கறத கேட்டு கரெக்டான பாத்துரலாம்.
2: வணக்கம் மேடம், தூத்துக்குடியில இருந்து சாதிக்கும் சாவி, பேக், டார்ச், கிளாஸ், வாட்ச், கூட, டேபிள்.
0: ஓகே, நம்ம அண்ணா வந்து ஆர்டர் படி தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வசந்தி அக்காவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, சாவி, பேகு, லைட்டு, கண்ணாடி, வாட்ச், கொடை, டேபிள் அப்படின்னா அவங்களும் சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு பேரோட மெமரி பவரும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது இன்னும் இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கான டாபிக் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தான். அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால கால் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஜான் கோரை தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த புகு மான் பற்றின தகவல்களை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: அது பேர் புகு இல்லை புக்கு
0: புக்கு
1: அவ்வளோதான்.
0: ஆ சரி, ஓகே, இப்போ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்.
1: ம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது அந்த குட்டிகள் ஒரு 8 வர அதோடைய தாயோடையே இருக்குமா, அதுக்கப்புறம் அந்த தாய் விட்டுட்டு வேறு திசையில் போயிடும். அப்போது இந்த குட்டிகள் அதுக்கு முன்னாடியே அதோடைய அப்பா இருக்காங்கல்ல, அந்த குட்டியோட அந்த அப்பா வந்துட்டு மறையை கூட சொல்லி கொடுத்துருக்குமா. அது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, எப்படி மறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதாவது இப்படி விலங்குகள் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் வேறு வேறு கலரில் இருக்கும். அதாவது இரோஷியாவில் வந்துட்டு கொஞ்சம் ரெட்டும் பிளாக்கும் கலந்துருக்கும். அதுவே ஜிம்பாபே, அதாவது இந்த தாய் நகரம் அப்படின்னு சொன்னேன்ல, அது அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் பிளாக்காக தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் வெளியே, அதாவது இந்த அர்ஜென்டினா இந்த மாதிரி வெளியே போகும்போது அங்கே கொஞ்சம் ஒயிட்டும் பிளாக்கும் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் அதோடைய பழக்கங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கும். இதோடைய சாப்பாடு என்ன அப்படின்னா, இது சில நேரம் வந்துட்டு பழங்கள் சாப்பிடும், சில நேரம் இது புழுக்களையும் இந்த அதாவது இந்த பூச்சிகள்னு சொல்லுவோம்ல, அதையும் சாப்பிடக்கூடியது.
0: சரி, புழு பூச்சிகள் எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு விலங்காக தான் இருக்காங்க. அதை பற்றின அடுத்து இன்னும் கொஞ்சம் தகவல்களை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, பொதுவாக வந்து நிறைய குழந்தைங்க விரும்பக்கூடிய இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், அதாவது இந்த உடனே சமைக்கிறது, உடனே வந்து எது வாங்கி சாப்பிட முடியுதோ அந்த மாதிரியான ஃபுட்ஸை தான் வந்து நான் இப்போதைக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க இல்லையா. அதனால ஈவினிங் டைம்லலாம் பார்த்தோம்னா ஒரு 5 சிப்ஸ் பேக்கெட், இல்லைனா வந்து சம்சா, வடை அப்படின்னு ஆயிலி ஃபுட்ஸுமே அதே அளவில் வந்து சாப்பிட்றாங்க. ஒரு ஃபுல் சாப்பாடு வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை பொருள் வந்து ஒன்று வந்து உப்பு, அது வந்து பேசிக்காக இருக்கிறது. இன்னொன்று எண்ணெய், ஏன்னா இது ரெண்டும் இல்லாமல் ஒரு சாப்பாடு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி குழந்தைங்க டெய்லி வந்து ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால, அந்த ஆயிலி ஃபுட்ஸ் குறிப்பாக சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து பாடி வெயிட், அதாவது அதிக கலோரிகள் உடம்புல சேர்றதுனால அந்த பாடி வெயிட், உடல் பருமன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, பாடி வெயிட் வந்து அதிகமாகும். அதனால தேவையற்ற அந்த எடை அதிகமாகி கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபேட்டி லிவர், அதாவது இந்த சின்ன வயசுலேயே கல்லீரலில் வந்து கொழுப்பு சேர ஆரம்பிச்சிருமா. இதை தவிர அஜீரண கோளாறுகள், அதாவது செரிமானம் சரியாக நடக்காமல் போகிறது, வழக்கம் போல் இல்லாமல் செரிமானம் வந்து நடக்காமல் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாமே வந்து ஏற்படுமா. இந்த ஆயில்னால இதயம் தொடர்பான ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.

முடிஞ்சது. கூடவே வந்து உடல் சோர்வு அப்புறம் மந்தமான நிலை இதுவுமே வந்து ஏற்படும். ஏன்னா இப்போ நம்ம காலையில் வந்து ஒரு பூரியே சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த நாளுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மயக்கம் தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மந்தமான நிலையை தான் ஆயிலி ஃபுட்ஸ் வந்து ஏற்படுத்தும். இதில் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்துச்சுன்னா அந்த டைப் 2 நீரிழிவு நோய் அப்படிங்கிறதையுமே வந்து வர வைக்கும். இத்தனை விஷயங்களையும் குழந்தைங்க வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வெளியிடங்களில் எண்ணெய் பலகாரங்கள் அதிக அளவில் வந்து சாப்பிட விடுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயுமே வந்து கம்மியான ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து குழம்பு வச்சாலும் சரி அதில் வந்து மிதக்க மிதக்க அந்த ஆயில் இருந்தால் தான் சாப்பிடவே தோணும், அதுதான் ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எண்ணெய் உணவுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆயுளுமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், இதுக்கு மாத்திரா நம்ம வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த எண்ணெய் உணவுகளெல்லாம் குறைச்சிட்டு ஆவியில் அவிச்ச உணவுகள் இருக்கு இல்லையா, இட்லி கிடையாது, அதை தவிர நிறைய அவியெல்லாம் பண்ணுவாங்க, காய்கறிகள் எல்லாமே வந்து சேர்த்து அது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி வேக வச்ச உணவுகள் அப்புறம் வந்து அடுப்பில் சுட்ட உணவுகள் இது எல்லாமே வந்து ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆராய்ச்சி மூலமாக கூட வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம மெமரி கேம் பாகம் 2 தான் விளாண்டுட்டு இருக்கோம். அடுத்துமே சாப்பாட்டு பொருட்களை வச்சு தான் மெமரி கேம் இருக்க போகுது. கால் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கேம் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு. அடுத்த பாடல் வந்து லவ் டுடே படத்துல இருந்து தான் வரப்போகுது. யுவன் சங்கர் ராஜா அவங்களோட இசையில கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுமித்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியே ஸ்ட்ரீட் மற்றும்
6: ஜான் ஹோரே.
5: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் ஒரு மான் பத்தின தகவல் தான் நம்மளுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கான கேம் வந்து நம்ம மெமரி கேம் பாகம் 2 வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நேயர்களுக்கான பெயர்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன், அப்போதான் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக. முதல்ல வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் கொஞ்சம் இடையில வந்து உணவுகள் வரும், அதனால அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, பாஸ்தா, பிரியாணி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், அப்புறம் நூடுல்ஸு, சிக்கனு, இந்த மாதிரி மாற்றி நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். இதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்லணும் அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், பாஸ்தா, பிரியாணி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், நூடுல்ஸு, சிக்கன், அவ்வளோதான். இந்த ஒரு பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம ஜான் கோரேப் தம்பியும் அந்த புக்கு மான் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அது என்ன தகவல் அப்படிங்கிறத கடைசியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: அதுக்கப்புறம் இதுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் அபிலிட்டி என்ன அப்படின்னா, இதால் சிறுத்தை வேகத்துக்கு ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை ஈஸியாக இதை இந்த வேறு ஏதாவது விலங்குகள் இதை சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் இதை எதுக்கு அந்த வேட்டையாடுவாங்க அப்படின்னா, இதோடைய அந்த கொம்புக்காக. இதோடைய கொம்பு நம்ம இப்போ ரைனோசர், அதாவது காண்டா மிருகமாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், எல்லா கொம்புகளும் கெராட்டின் அப்படிங்கிற ஒன்றால் ஆனது. ஏன், நம்ம நகம் கூட கெராட்டினால்தான். ஆனால் இதோடைய இது வேறொரு கெமிக்கலும் அதோடைய சதையும் அதோடைய போனும் சேர்ந்தனால இதோடைய அந்த கொம்புகளோடைய வேலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வேட்டை அதோடைய கொம்புகளை இல்லிகளை வித்திட்டு இருக்காங்க, அதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
5: சரி, ஓகே. புக்கு மான் வந்து எந்த அந்த வேலைகள்லாம் பண்ணும், எப்படிலாம் இருக்கும், அதை எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, பாக்குறதுக்கு நார்மல் மான் மாதிரி தான் இருக்குமா?
6: ஆமா,
5: ஆனா கொம்புகள் மட்டும் இருக்காது.
6: பெண்களுக்கு இருக்காது, ஆணுக்கு பெரிய கொம்புகள் இருக்கு.
5: சரி, ஓகே, பெண்களுக்கு மட்டும்தான் அப்ப கொம்புகள் இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுமே வந்து ஏதாவது ஜெனரல் நாலேஜ் விஷயங்கள்ல இதையும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா தமிழ் பட்ட படிப்புக்குனே வந்து ஸ்பெஷலா அரசு மூலமா நடத்தப்படக்கூடிய ஒரு இணையதளம் அப்படிங்கிறது இருக்கு, தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்துல வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லப்படுது. இது உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும், அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்க, ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் கற்றுக்கக்கூடிய ஒரு இணையதளமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம பிஏ பட்டப்படிப்பு, அதாவது தமிழில் வந்து ஒரு டிகிரி வரைக்குமே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே அடிப்படை நிலை, அதாவது தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லித்தருவாங்க. அப்புறம் சின்ன சொற்கள் வந்து கற்றுக்கிறதுலேருந்து தொடங்குது. இடைநிலை, அதாவது கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது, சென்டென்ஸ் அமைக்கிறது, அப்புறம் வந்து படிப்படியாக அந்த கிராமர் பாடங்கள் அப்படிங்கிறது தொடங்கும். அதை தொடர்ந்து மேல்நிலை, அதாவது தமிழ் மொழியில் பேச, எழுத, படிக்க அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. இதுலேயே வந்து டிப்ளமோ, ஹையர் டிப்ளமோ கோர்ஸ்லாம் கூட இருக்குது. அதாவது தமிழ் மொழியோட ஹிஸ்ட்ரி, காப்பியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இலக்கணங்களில் என்னென்ன இருக்குது, அதை தவிர இலக்கிய பாடங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. டிகிரி கோர்ஸில் ஒட்டுமொத்த தமிழ் பட்டப்படிப்புமே வந்து கற்றுக்கலாமா. முக்கியமாக இது வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், அதாவது நம்மளாக வந்து நம்மளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருக்கும், அதனால அரசு மூலமாக நடத்தப்படக்கூடியதுனாலையும் நம்பகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே எல்லாமே வந்து கதை, கவிதை, பாட்டு மூலமாக பாடங்களை சுலபமாக கற்றுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஆன்லைன் அப்புறம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமும் வந்து நடத்தப்படுது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான சான்றிதழ்களுமே வந்து கொடுத்துருவாங்களாம். இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் VU.ORG வெப்சைட்டில் வந்து நம்ம போய் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அப்புறம் எக்ஸாம் டேட்லாம் அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மூலமாக பாடங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனாலே போதும், எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் கோரை தம்பியும்
6: பை பைக்கா
5: பாடல்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: இப்பொழுது மாலை 6 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் 6 to 7 மணி பேசுறதுக்காக வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம மெமரி கேம் பாகம் 2 தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது நாங்க சொல்லக்கூடிய பொருட்களை அப்படியே ஞாபகம் வச்சு ரிப்பீட் பண்ணா போதும். இப்ப நம்ம ஜாபீர் தம்பி எப்படி ரிப்பீட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இனிமேதான்ப்பா பொருளே சொல்ல போறேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கேட்டு ஞாபகம் வச்சு.
1: இல்ல இல்ல, கேம் ஒண்ணு, மெமரி கேமா?
0: மெமரி கேம் பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் சொல்றத அப்படியே கரெக்டா சொல்லிறீங்களா?
1: சொல்லிறேன்.
0: ஆனா ஒரு தடவை தான் உங்களுக்கு வாய்ப்பு.
1: ஓகே.
0: சரி ஓகே. பாஸ்தா, பிரியாணி.
1: இல்லங்க, ஏங்க அவசரம் வரீங்க?
0: சரி, மைண்ட் ரெடி பண்ணணுமா?
1: ஆமாக்கா, சொல்லுங்க.
0: சரி ஓகே. பாஸ்தா, பிரியாணி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், நூடுல்ஸ், சிக்கன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
1: பாஸ்தா, தயிர் சாதம், சிக்கன் பிரியாணி.
0: ஓகே, சொல்லுங்க.
1: லெமன் சாதம், புளி சாதம்.
0: இன்னும் வேற என்ன சாதம் எல்லாம் இங்க பேலன்ஸ் வச்சிருக்கீங்க வீட்டுல சாப்பிடாம?
1: அவ்வளவுதான்.
0: சரி ஓகே, நான் வந்து சிக்கன் அப்படின்னு கடைசியா சொன்னேன், ஆனா இடையில நீங்க சிக்கன் பிரியாணி அப்படின்னு ரெண்டு பேரை சேர்த்து சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஜாபீர் தம்பி வந்து ஃபண்ணுக்காக சொன்னாலும் பரவாயில்ல, நேயர்கள் கரெக்டா சொன்னாலும் பரவாயில்ல, ஃபண்ணுக்காக சொன்னாலும் பரவாயில்ல. கால் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி இன்னைக்கு என்ன தகவல் வந்து நம்ம கூட சொல்ல போறாங்க அப்படின்னு.
1: இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வெயில் அடிக்குது. அதாவது அந்த வெயில் அடிக்கிறதுக்கேற்றவா அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தயிரை வந்து மோராக்கி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். சரி, அப்படிப்பட்ட அந்த மோர்னால நமக்கு என்னென்ன மாதிரிலாம் நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: சரி, மோர் எல்லாரும் சாதாரணமாக குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஜாபீர் தம்பி என்னென்ன புது தகவல்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் இன்டோர் கோர்ட், அதாவது உள்ளரங்கு விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஒரு கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பால் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து இருக்குது. இது கிட்டத்தட்ட ஐஸ் ஹாக்கி கேம் மாதிரி தான் இருக்குமா, ஆனால் ஸ்கேட் வந்து இல்லாமல் அந்த ஐஸும் கண்டிப்பாக வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாஸ்டிக் குச்சி வந்து பயன்படுத்துவாங்க, அப்புறம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பால் ஒன்று யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து ஸ்வீடன் நாட்டில் 1970களில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்கூலு காலேஜு அப்படின்னு நிறைய இடங்களில் பிரபலமாயிட்டும் வருது. ஒரு டீமுக்கு மொத்தம் 6 பிளேயர் வந்து கிரவுண்டில் விளையாடுவாங்க, ஒரு கோல் கீப்பர், அப்புறம் 5 ஃபீல்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில். பந்து வந்து பிளாஸ்டிக் ஸ்டிக்கால் அடித்து கோல் வலையில் கண்டிப்பாக போடணும். அதிக கோல் அடிக்கக்கூடிய டீம் தான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பந்தை கையால் தொடுறதோ இல்லை காலால் உதைக்கிறதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி பண்ணால் ரூல் பிரேக் ஆயிரும். மொத்தம் வந்து 60 நிமிஷம் வந்து இதுக்கான போட்டி நடக்கும். 20 நிமிஷமா, அதாவது 3 கால் பகுதிகளா பிரிஞ்சு நடக்குமா. இன்டோர் கோர்ட் வந்து யூஸ் பண்ணாலுமே அதுல வந்து 40x20 மீட்டர் அளவுல இடம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகமா யார் வந்து பாஸ் பண்ணி பாலை கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு போட்டி அப்படிங்கறதும் விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போயிட்டே இருக்கும். இதுல வேகமா ஓடுறது, டீமா சேர்ந்து செயல்படுறது, பாலை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். உடல் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேகமா விளையாடுறதுனால நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்லது, அப்புறம் வந்து லங்ஸுமே வந்து சீராக இயங்குமா, கூடவே வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் பார்த்தோம், அதாவது ஸ்வீடன் நாட்டிலலாம் பார்த்தோம்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர சேஃபாக விளையாடக்கூடிய கேமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அதே சமயம் இன்டர்நேஷனல் ஃப்ளோர் பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதுக்கான போட்டிகளை நிர்வகிச்சுட்டு இருக்கு. நார்மல் கோல் கேம் மாதிரி தான் வந்து போட்டிகளுமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கிளியோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து மோர் நம்ம வந்து இந்த ஒரு டைமில் குடிக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குதா?
1: ஆ, இருக்குது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்பயுமே நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அந்த லெஸ்ஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த மோரில் வந்து இனிப்பு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி குடிப்போம். அது ஒரு சில பேர் குடிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சர்க்கரை நோயாளிகள் யாருமே அதை குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட டாக்டரோட ஆலோசனையோடு நம்ம இதை குடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க்கா.
0: சரி, இன்னும் நான் வந்து என் தரப்பில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த மோரில் வந்து அதிக அளவில் பயோ ஆக்டிவ் புரதங்கள் அப்படிங்கிறது இருக்குமா. அது வந்து இரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே வந்து சீராக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயரும் இப்போ இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் சிக்னலே இல்ல, எடுக்கவே இல்ல, அதனாலதான் கால் பண்ண முடியல.
0: ஆமாக்கா, ஆமா, நாங்களும் இப்பதான் கண்டுபிடிச்சோம் ஏன் நேயர்கள் வந்து கால் பண்ணல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. சரி, ஓகேக்கா. இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத கேட்டீங்களா? கேட்க முடிஞ்சதா?
2: ஃபர்ஸ்ட்ல கேட்டேன் இல்ல, அப்புறம் தான் கட் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் பக்கம் காணோம்.
0: ஓகேக்கா, ஓகே. ஓகேக்கா, இன்னைக்கான கேம் வந்து மெமரி கேம் பார்ட் 2 தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான தலைப்பு வந்து கலர்ஸ், அதாவது வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதோட பெயர்கள்லாம் சொல்லுவோம். அதை வந்து ஆர்டர் படி ஞாபகம் வச்சு சொல்லணும். ஓகே, உங்களுக்காக ஈஸியா வெள்ளை, கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ஊதா,
2: அவ்வளவுதான்.
0: ஓகேக்கா, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். வெள்ளை, கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ஊதா.
2: வெள்ளை, கருப்பு, பச்சை, வெள்ளை, கருப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், தெரியலப்பா.
0: சரி, ஓகேக்கா, இடையில ஒரு கலரை விட்டுட்டீங்க, சிவப்பு. அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டர் படி கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. சரி, ஓகேக்கா, என்ன பாடல் வேணும்? நம்மளால சோதிக்க முடியல, காரணம் இந்த நெட்ஒர்க் இஷ்யூ இடையில வந்துருச்சு. பரவாயில்ல, நாளைக்கான நிகழ்ச்சியில நம்ம வேறொரு கேமோட கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அதாவது இன்னைக்கு காற்றோட வேகம் 3 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு, நாளைக்கு என்ன கிழமைன்னு எல்லாரும் அலர்ட்டாக இருந்துக்காங்க. நாளைக்கு சனிக்கிழமை, அதனால உங்கள் இன்னும் வந்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து கெஸ்ட் யாரும் ப்ரீ புக்கிங் மாதிரி எதுவும் பண்ணல, அதனால பணமும் ஆசைப்படுறவங்க இன்னைக்கே பண்ணிருங்க. அதாவது 709 4 4 3 9 9 9 அப்படிங்கிற

0: நம்பருக்கு கால் பண்ணி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா நாளைக்கான நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில டாடா பை பை சொல்லி கிளம்புறது நானி தியேஸ்ரீ மற்றும்
1: ஜாபி இணைந்திருக்கீங்க. இது கடலோசை 90.4

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம்.

0: வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். ஜூன் 15 கடலுக்கு போகும் பொழுது நம்மளுடைய விசைப்படகுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வலை ஒரு மடி அப்படின்னா வடக்கு பகுதிகளில் இறால் மடிக்கு போவாங்க, தெற்கு பகுதிகளில் மீன் மடிக்கு போவாங்க. இறால் அப்படின்னு சொன்ன உடனேயே மன்னார் வளைகுடா இறாலா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். உண்மையாவே மன்னார் வளைகுடா இறாலுக்குன்னு ஒரு தனி மதிப்பு சந்தைகள்ல இருக்குது, வெளிநாடுகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா இறால் அப்படின்னு சொன்னோன்னா ஜப்பான் மக்கள் விரும்பி வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து மன்னார் வளைகுடா இறால் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு தனி மதிப்பும் தனி விலையும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன்னார் வளைகுடால என்னென்ன மாதிரியான இறால்கள் இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி இப்ப கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மன்னார் வளைகுடா இறால் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம்

அடையாளம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ தேனியில் இருக்காங்க, திண்டுக்கல்ல இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னார் வளைகுடாரால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட மன்னார் வளைகுடாரால் அப்படின்றத எப்படி தனியாக நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதுக்குன்னு ஏதாவது அடையாளங்கள்லாம் இருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்க வரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லீங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி தாவ அடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னன்னா,
3: நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா,

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் அருள்தாஸ்,
5: பாம்பன் பிரான்ஸ் நேரில் முத தெருவில் இருக்கிறோம்.
6: மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லும் போது நிறைய கடல் வாழ் உணவுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கடல் உணவுல இருந்து ஒரு ஃபேமஸானது கூட இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது, நிறைய இதர பொருட்களுக்கு பயன்படுது. மன்னார் வளைகுடாவில் கிடைக்கிற இறால்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பகுதியில் இறால்கள் என்னென்ன இறால்கள்லாம் வரும்?
5: நம்மளுடைய பகுதிகளில் வந்து இறால் நிறைய இருக்குது. ஆனாலும் ஓபி இறால் இருக்கு, வெள்ள இறால் இருக்கு, சிங்கி இறால் இருக்கு, கலந்தரால் இருக்கு, பூனி சொல்லுவாங்க. இறால் வகையிலே வந்து ஒரு 7 வகையான இறால் வகை இருக்கு, சிங்கி இறால் இருக்கு. ஆனால் இருந்த போது எல்லா ஊர்களையும் உள்ளதுலேருந்து கம்மி தான் இறால். ஆனால் நம்ம ஊரில் இறால் இருக்குது. அந்த இருக்கிற இடத்துக்கு போனால் நாங்கள் ஸ்பாட்டை கடந்து போகும்போது தான் அந்த அதிகமாக இறால் வரும். ஆனால் இருந்தபோது நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கிற இறால், மன்னார் வளைகுடாவில் உள்ள இறால் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எந்த ஊர் நீங்கள் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே போனாலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி எடுத்து கொண்டு போகிறாங்களே அங்கேனாலும் சரி, நம்ம இறால் வந்து எத்தனை நாள் ஐஸுக்குள்ளே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குமா? அதே போதில் வந்து நீங்கள் எந்த பகுதியில் உள்ள நம்ம இதில் உள்ள நம்ம நாட்டுக்குள்ளே எந்த பகுதியில் போனாலும் அந்த ராகு வந்து ஒரு அளவான டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம மன்னார் வளைகுடாவில் இருக்கிற ராகு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? அதுவும் போக வந்து அங்கே பேக்கிங் பிரிக்கும் போதே இது இந்த ஊர் ராலு, ராமேஸ்வரர் ராலு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு அருமையான பெயர் பெற்ற ஊர் தான் நம்ம ஊர். இருந்தாலும் இறாலு வந்து நம்ம மாநிலத்தில் எந்த பகுதியில் எவ்வளோ இறால் அவங்க எடுத்துகிட்டு போனாலும் இந்த ராமேஸ்வரத்து பகுதி மன்னார் வளைகுடாவில் உள்ள இறால் வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே பேர் சொல்லி மன்னார் வளைகுடா இறால்லாம் வந்து நிறைய ரேட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனுடைய டேஸ்ட்டு தன்மையினால்
6: இப்போ சமவெளி பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு மன்னார் வளைகுடா இறால்னா இதுதான், இதை நீங்கள் பார்த்து இந்தந்த விஷயங்களை கவனித்து தான் ஒரு மன்னார் வளைகுடா இறாலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க சொல்லுவீங்க?
5: மன்னார் வளைகுடா இறால்லாம் நாங்கள் பார்த்துல சொல்ல மாட்டோம். நம்ம இறால் வந்து எந்த மாநிலிருந்து இப்போ பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படி இறால்கே வருதுல, இந்த இறால்கே வரும்போது அந்த ராலையும் நம்ம ராலையும் தட்டின உடனே தனியாக தெரியும். அதனால தான் இந்த மன்னார் வளைகுடா இறாலுக்கு வந்து

0: தெரியும். இதுதான் அதில் உள்ள ஒரு தன் தனிமை. இதனால தான் நம்ம மன்னார் வளவுடர் ஆளுன்னு யாருனாலும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க.
1: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் பேசிட்டு.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும்.

0: உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
1: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
0: புரியலையே, என்ன சொல்ற?
1: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
0: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
1: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பாமலேருந்து பேசுறேன். என் பேர் ரவீந்திரன்.
2: நம்மளோட மன்னார் வளைகுடா ஆளு அப்படின்னு சொன்னாலே நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்று தான் மன்னார் வளைகுடா ஆள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெளிநாடுகள்லையும் கூட செயலாகுது. நம்மளோட பகுதியில் என்னென்ன வகையான ஆள்கள் கிடைக்கும்?
3: மன்னார்கடை இறால்னா இது நம்ம மன்னார்கடை இறால் தான். நம்ம மக்கள் நம்ம இறால் பிடிக்காங்க. அது வந்து இந்த மன்னார்கடை இறால்னு வந்து இறால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மக்கள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு குழா ரெண்டு குழா வாங்குறவங்க மறுநாள் வந்து பார்ப்பாங்க, நல்லாயிருக்கு, அப்போ கூட நாலு குழா தாங்க. அந்த சோப்பு இறால் வரி இறால் அது நல்லாயிருக்கும். இறால் ஒன்று ரெண்டு வெள்ளை இறால் வரும், கரும்பு இறால் ஒன்று ஒன்று வரும். இதெல்லாம் ஆனால் வெள்ளை இறால் கரும்பு இறால் தான் ஒன்று ரெண்டு தான் வரும். இந்த வரி இறால் சோப்பு இறால் தான் நம்மளுக்கு மன்னார்களோட அதிகமான இறால் வர்றது. 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ வர்றது கூட அந்த வரி இறால் வெள்ளை சோப்பு இறால் தான். இது வெள்ளாரெல்லாம் அது வந்து எப்பமாவது ஒரு நேரம் ஒன்று ரெண்டு கரும்பு இறால் ஒன்று ரெண்டு மன்னார்களோட நம்மளுக்கு வந்து வரிகால் சிவப்பு இறால் அதிகமான இறால் வர்றது இங்கே தான். நம்ம பாமன் நம்ம ராமேஸ்வரம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இது வளப்புறால மாதிரிலாம் இருக்கல. இது நம்ம வந்து கடலில் மன்னார்களோட வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி 4 கிலோ திங்கணும், 4-5 கிலோ வாங்கிப்பா. அப்படி தான் இந்த இறால்கள்லாம் இறால் டேஸ்ட்டை பார்த்தா வாங்குறது.
2: இப்போ மன்னார் வளைகுடா இறால் வந்து நம்ம தனித்து கண்டுபிடிக்கணும், மற்ற ஆள்களை தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரு தெரியாதவங்க ஏதோ ஒரு சமவெளி பகுதியில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, இல்லை தேனியில் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து எப்படி மன்னார் வளைகுடா இறால் கண்டுபிடிக்கணும்?
3: அவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இறால் வந்து சோப்பு இறால் வரி வரியாக இருக்கும். என்ன அந்த சோப்பு இறால் வரி வரியாக இருக்கும், நல்லா பர்சாக இருக்கும். 50 கவுண்டு, 60 கவுண்டு நிற்கும் ஒரு கிலோவுக்கு, 40 கவுண்டு நிற்கும் அந்த இறாலில், 80 கவுண்டு, 100 கிலோ, 100 கவுண்டு நிற்கும் ஒரு கிலோவுக்கு. அது பூரா மன்னார் வளைகுடா இறால் தான். இறால் சோப்பு இறால் தான் வரி வரியாக தான் இருக்கும் அந்த இறால். அதில் எந்த ஒன்று மாற்றமுமே கிடையாது. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது மன்னார் வளைகுடா இறால். இது சுத்தமான மன்னார்கடை இறால் வருது நம்மளுக்கு. இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். மற்ற வெள்ளையாக இருக்கிற இறால்லாம் அது அங்கே உள்ள கிடையாது, அது வந்து வளப்புறாள். இந்த வரிகால் சோப்புற வரிகால் இருக்குல்ல, அது ஒரிஜினல் மன்னார் வளைகுடாவில் உள்ள இறால்.
2: இப்போ வெள்ளை இறால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ல, வெள்ளை இறால் வந்து நம்மளுக்கு சீசனுக்கு கிடைக்கிற ஒரு இறாலா, இல்லைனா வந்து எப்பயுமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு இறால்?
3: அது வந்து எப்பமா அதிகமாக பெருக்கமாக வராது. ஒரு இப்போ ஒரு அதில் வந்து நான் 20 கிலோ, 30 கிலோ ஏறினா அது ஒரு 10-20 10 கிலோ, நான் 2 கிலோ, 3 கிலோ அந்த வெள்ளை இறால் ஒன்று ஒன்று கிடக்கும். அது சாஸ்தி வராது. சோப்பு இறால் வரிகால் இருக்கா, இது இயற்கையாக உள்ளது இறால். ஆமாம், இவன் 100 கிலோ ஏறினா அதில் 10 இறால் கிடக்கும் அந்த வெள்ளை இறால் வந்து. அந்த வெள்ளை இறால்லே இந்த கல் இறால் ஒன்று வரும், இந்த வெள்ளை இறால்லே கல் ஒரு இறால் வரும். இந்த நம்ம வரி இறாலோட சேர்ந்தது அது மெதுவாக இருக்கும். அது இந்த வெள்ளை இறால்லே கல் இறால் ஒன்று இருக்குது. ஆமாம், அதை திங்க முடியாது. ஆமாம், அதே மாதிரி கரும்பு இறால் வரும், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏகாசமயம் தான் அந்த வெள்ளை இறால்கள்லாம் வரும். 10-8 ஒரு பாட்டுக்கு 20 கிலோ, 30 கிலோ ஏறுச்சுனா, இப்போ 60 நாள் சென்று போகிறாங்கன்னா இப்போ ஒரு பாட்டுக்கு 20 கிலோ, 25-30 கிலோ ஏறுனா 4-5 கிடக்கும். இந்த இழுவை இல்லாதனால இனிமேல் இழுக்க இனிமேல் லாஞ்சி அடிக்கடி இனிமேல் அந்த 60 நாள் மிஞ்சி கடலுக்கு போக போக போக போக இனிமேல் அந்த வெள்ளை இறால் ஒன்று 4-5 வர்றது, இந்த மழை பெஞ்சி தண்ணி வர்றதில் அது வரும். நீங்கள் ஆற்றில் வர்றதில் அதே மாதிரி வரும். அது இனிமேல் இழுவை கூட கூட என்ன செய்யும், அது அப்படியே மாறி இந்த இறால் தான் நம்மளுக்கு நீடித்து கொடுக்கும். மன்னார் வளைகுடாலும் வரிகால் சோப்பு வரிகால் தான் அது நம்மளுக்கு நீடித்து கொடுக்கும். அது எவ்வளோ காலமும் போனாலும் சரி தான், கடலில் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொன்னால் கடலில் ஒன்றும் இல்லைனா நம்மளுக்கு 15 கிலோ, 20 கிலோ குறையே இருக்கு. மன்னார் வளைகுடால் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறணும். இறாலை வச்சு தான் அதை நம்ம கண்டுக்கிறணும். அது அதாவது சொல்லி காட்டும் மன்னார் வளைகுடா இறால் நல்லா வரி வரியாக இருக்கும், இறாலை பார்க்கவும் ரொம்ப தெளிவாக இருக்கும்.
2: ரொம்ப நன்றி ஐயா.
3: வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.
2: மன்னார் வளைகுடா ஆள்களை எப்படி தனியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது, என்னென்ன மாதிரியான மன்னார் வளைகுடா ஆள்கள்லாம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
2: கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ராள்களுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல முட்டை, அப்புறமா லார்வா, அப்புறமா போஸ்ட் லார்வா, அதுக்கப்புறமா தான் அடல்ட், அதாவது வயது வந்த ராள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராள் எத்தனை வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஆனால் இப்போ இருக்கிற ராள்கள்லாம் அவ்வளோ நாட்கள் உயிர் வாழ்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், ராள்கள் பிடிக்கிற தொழில் அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால. ராள், கூனி ரெண்டு பேரையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூனி அப்படின்றது

முழுவதுமாக வளர்ச்சி அடையாத ஆள்களை தான் கூனி அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே இந்த முழுவதுமாக வளர்ச்சி அடையாத ஆள்களை கூனி இல்லைன்னா வேற ஏதாவது பேர்களை வச்சு தான் சொல்லுவாங்களாம். மன்னார் வளைகுடால என்னென்ன இறால்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுண்ணாம்பு இறால், கல் இறால், டைகர் இறால், வெள்ளை இறால், இந்த மாதிரியான இறால்கள்லாம் இருக்குது. இதுல கல் இறால் இருக்குது பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இறால். என்ன காரணம்னா, இது பாறைகள், பவளப்பாறைகள்லாம் இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் இருக்கக்கூடிய இறால்கள். அது மட்டும் இல்லாம இந்த பவள இறால்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பவள இறால்கள் வந்து மன்னார் வளைகுடால கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை இறால்கள், இந்த வெள்ளை இறால்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இறால்கள் தான். இந்த வெள்ளை இறால்கள் எங்க அதிகமா காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்று முகத்வார பகுதிகளில் தான். இந்த ஆற்று முகத்வார பகுதிகளில் அந்த நல்ல தண்ணீர் படும் இல்லையா, அந்த இடங்கள்ல தான் இந்த வெள்ளை இறால்கள் அதிகமா இருக்கும். அப்பனா இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த வெள்ளை இறால்களுடைய வரத்து சீசன், அதாவது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒரு வளர்ப்பு ராலையும் மன்னார் வளைகுடாராலையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன டிஃபரெண்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இந்த உலகத்துல பலவிதமான தொழில்கள் இருக்குது. அந்தந்த தொழில்களை செய்யறவங்களுக்கு அந்தந்த தொழில்கள் தான் வாழ்வாதாரம். ஆனா ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாழ்க்கை கிடையாதுங்க. இல்லைன்னா பொது இடத்துலயோ முகம் சுளிக்காம நிக்கணும், இல்ல நிக்கும் பொழுது சுவாசிக்கிற காற்று நறுமணமா வரணும் அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல என்ன இருக்கக்கூடாது? கழிவுகள் இருக்கக்கூடாது, குப்பைகள் இருக்கக்கூடாது. அப்படி நமக்கு இருக்கும் பொழுது நமக்காக ஒரு சேவையை செய்யறவங்க தான் தூய்மை பணியாளர்கள். நம்மளுடைய குப்பைகளையும் நம்மளுடைய கழிவுகளையும் அகற்றும் பணியே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கற விதமா தேவையற்ற கழிவுகளை குப்பைகளை போடாம இருக்கிறதும் அவங்களுக்கு நம்ம செய்யற உதவியா இருக்கும். கடல்லையும் கூட ஒரு தூய்மையாளர் இருக்காருங்க. இவருக்கு கடல் சுத்தமா இல்ல அசுத்தமா இருக்குன்னா புரியவே புரியாதான். அது யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் வந்து ரால். இந்த ரால்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆழ்கடல்ல இறந்து போன உயிரினங்கள் இருக்காங்கல்ல, இது எல்லா உயிரினங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற துகள்கள் இருக்குதுல, இந்த துகள்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ரால்கள். இதுக்கு கடல் தூய்மையாளர் அப்படின்னு இன்னொரு அடைமொழி பேரும் இருக்குது. ரால்கள் தங்களுடைய முட்டைகளை ஆழ்கடல்ல தான் இடும். ஆனாலும் கூட குஞ்சுகள் என்னமோ வர்றது கரையை நோக்கி தான். கரையோரங்கள்லையும் சதுப்பு நில காடுகள்லையும் நம்மளால கண்டிப்பா நிறைய ரால் குஞ்சுகளை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பெருசானதும் கண்டிப்பா ஆழ்கடல்களுக்கு மறுபடியும் போயிடுவாங்க. சரி, மன்னார் வளைகுடால என்னென்ன ரால்கள்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் நான் சொல்ல போறேன் இந்த நிகழ்ச்சி மூலமா. தொடர்ந்து கேளுங்கள், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். 1970 வருஷங்கள்ல இருந்துதான் வளர்ப்பு ஆள்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் அப்புறமா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகள் தான் இதுக்கு காரணம். இங்கே இருக்கிற நுகர்வு விகிதம் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால ஆண்டுக்கு ஆண்டு வளர்ப்பு ஆள்கள் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி வளர்ப்பு ஆள்கள் அவங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொழில்களில் இந்த பண்ணை ஆள்களும் ஒன்றா இருக்குது. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா

0: அதோடைய முதுகுல சிவப்பு நிறத்துல கோடுகள் இருக்கும். இதே நீங்க வளர்ப்புறாள்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து கருப்பு நிறத்துல கோடுகளை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி வெள்ளை இறால்கள் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்குமா, அதுதான் அதோடைய ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்றாங்க. தடை காலங்கள்ல உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடியது இந்த வளர்ப்பு இறால்களாக தான் இருக்கும். வளர்ப்பு இறால்கள் ஒரே சைஸில் இருக்கும், அதை வச்சும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இல்லை நான் வாங்கி சமைச்சிட்டேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, வளர்ப்பு இறால் வாங்கி நீங்கள் சமைச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதை வச்சும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இறால்களில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அருமையான பாடல்களோட இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசைஎஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். வருடா வருடம் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இல்லையா, அதாவது CMFRI, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறால் குஞ்சுகளையும் நண்டு குஞ்சுகளையும் கடல்களில் விடுவாங்க மீன்பிடி தடை காலத்தப்போ. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறால்கள் முழுசாக வளர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 45-60 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கடலில் இறால்களுடைய இருப்பு இருக்கும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி நம்மளுக்கு இறால்களுடைய எண்ணிக்கை குறையாம இருக்கும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த இறால்களை வந்து விடுவாங்க. இது வருடா வருடமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எங்க போய் விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரையோரங்கள்ல தாளை, அதாவது கடல் பாசிகள், கடல் புற்கள் அதிகமா இருக்குது இல்லையா, அந்த இடங்கள்ல தான் இதை வந்து விடுவாங்க. சரி, இறால்களை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது? நிறைய புரதம் இந்த இறால்கள்ல இருக்குது, அதே போல விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகளும் இருக்குது. புரதம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து அப்படின்றத நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய தசைகளை கட்டமைக்கிறது இந்த புரத சத்து தான். அதே போல இறால்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, அயோடின், துத்தநாகம், பாஸ்பரஸ், செலினியம் இந்த மாதிரியான தாதுக்களும் இருக்குது. இதய நோய்களை கட்டுப்படுத்துகிற ஆக்சிஜனேற்ற பண்புகள் இந்த இறால்களில் இருக்குது, அதனால இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மூளை ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. அலர்ஜி பண்புகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இறால்களை சாப்பிடலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இந்த இறால்களில் இருக்குது. இறால்களை அதிகமாக சமைக்க வேணாம், அதை 100% வேக வைக்காம 90-80% வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி அது ஃப்ரெஷ்ஷான இறால் மீன் தானா அப்படின்றதையும் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கருத்துக்களோடைய இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சாமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
3: குப்பையா கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: ஓடி ஆடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஜெயந்தி சங்கர் எழுதின பிம்பம். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? நான் ஏன் இவ்ளோ கருப்பா இருக்கேன் சே அப்படின்னு கடந்த 2 வருஷங்கள்ல புவனா இதே கேள்விய பல முறை தனக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்தாங்க. தான் சிகப்பா இல்லைன்ற ஒரு சின்ன விஷயத்த அவங்க மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா நினைச்சுக்கிட்டாங்க. வந்தனாவோட ஒரே செல்ல பொண்ணுதான் புவனா. புவனாவோட இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றது ரொம்ப இயற்கையான விஷயம்தான். 15 வயசுல தன்னை பத்தின எண்ணங்கள் ஒவ்வொரு பொண்ணுக்கும் அதிகமாவே இருக்கும். தன்னை அழகுபடுத்திக்கணும், வெளியில தன்னை அழகா காமிச்சுக்கணும்ன்ற எண்ணம் பருவ வயசுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே இருக்கும். அந்த மாதிரிதான் தன்னோட பொண்ணு இப்ப இருக்காங்கன்றது நினைக்கும் போது வந்தனாக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. ஆனா போக போக புவனா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. நான் ஏன் இப்படி கருப்பா இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஓயாம கேட்டுட்டு இருந்தாங்க. புவனாவோட அம்மா வந்தனாக்கு பருவ வயசுல இருக்கிற பிள்ளைங்களை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அவங்களும் அந்த வயசெல்லாம் கடந்து வந்தவங்க தானே. தன்னை மத்தவங்க கவனிக்கிறாங்களா, மத்தவங்களோட கண்ணுக்கு நம்ம அழகா தெரியறமா இல்லையான்னு பருவ வயசுல இருக்கிற பொண்ணுங்க நினைக்கிறது சகஜமான ஒண்ணுன்றது வந்தனாக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணு. சக மாணவிகளை பார்க்கும் போது தான் எப்படி இருக்குன்ற எண்ணம் எல்லாம் ஒரு சில பொண்ணுங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்தனாக்கு தெரியாம இல்ல. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல புவனா அதை ஏத்துக்கவே மாட்டா. அடிக்கடி அவ பொறுமை இழக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட தருணங்கள்ல அவ சட்டுன்னு தன்னோட கோபத்துக்குள்ள கடிவாளம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. புவனாவோட பொடிவாதம் படிப்படியா கூடி கட்டுக்கடங்காம போகுமேன்னு பயந்து விஷயத்த வளர்த்தா சட்டுன்னு பேச்ச மாத்திருவாங்க. சுத்தமா கோபத்துல கத்துனா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஒரு பிரளயமே வெடிக்கும். அதனாலேயே புவனா தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கவும் பாப்பா. புவனா கிட்ட பிடிவாத குணம் அதிகமா இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் தன் அம்மாவை அவங்க தொல்லப்படுத்தும் போது வந்தனா செய்யறதறியாம திகச்சு போயிருவாங்க. புவனா விடவே மாட்டா அவங்க அம்மாவை. மா, மாமா, சித்தி எல்லாருமே சிகப்பா இருக்கும் போது நீங்க மட்டும் ஏமா கருப்பா இருக்கீங்க, அப்பாவும் ஏமா கருப்பா இருக்காரு, அதான் நானும் கருப்பா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது வந்தனாவோட கோபமும் வேதனையும் கட்டுக்கடுங்காம அன்னைக்கு போச்சு. புவனாவோட முகத்துல முன்னாடி இருந்த பரிதாபம் போய் சலிப்பு தான் இப்ப எஞ்சி இருந்துச்சு. மா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா, ஏமா நீங்க ரெண்டு பேரும் கருப்பா இருக்கீங்க? இப்ப என்ன சொல்ல வர, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு போன வாரம் மாதிரி அடம் பிடிச்சு வீட்லயே இருக்க போறியா? சொல்லு புவனா, இப்ப உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு என்னதான் கோபமான வார்த்தைகள் தன்னோட மனசுல முண்டுகிட்டு வந்தாலும் அது எல்லாத்தையும் அடக்கிட்டு இங்க பாருமா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, வா நானே உன்னை போய் ஸ்கூல்ல விடுறேன், கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. நானும் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மா, எனக்கு பிடிக்கலமா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் என்னமா பண்றது? நீ திருந்த மாட்டடி, நானும் எனக்கு வர்ற கோபத்தை அடக்கிக்கிட்டே போறேன், ஆனா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இப்ப நான் ஸ்கூல்ல கொண்டு போய் உன்னை விடுறேன், என் கூட வர்றதா இருந்தா வா, இல்லன்னா நீயே போய்க்கோ அப்படின்னு வந்து நான் சொல்லும் போது புவனா அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு மறுவாரத்தை பேசாம போயிட்டேன். டென்த் ஸ்டாண்டர்ட் போனதுல இருந்து புவனாக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் மெல்ல துளிர் விட ஆரம்பிச்சுச்சு. தன்னை ரொம்ப அழகா காமிச்சுக்கணும், கருப்பா இருக்கிறது பிடிக்கல, வெள்ளையா மாறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கோபம். புவனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு சிலர் வெள்ளையா இருக்கும் போது அவங்கள மாதிரிலாம் நம்ம ஏன் இல்ல, நான் ஏன் இப்படி கருப்பா இருக்கேன் அப்படின்னு புவனா அவளுக்குள்ளேயே கோபப்பட்டுப்பா. யார் ஒருத்தரும் தன்னோட தாய் தந்தையை தேர்ந்தெடுக்க முடியாதுன்றத போலவே தன்னோட நிறத்தையும் தோற்றத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு புவனாக்கு புரியவே இல்லைன்ற விஷயத்த நினைக்கும் போது வந்தனாக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. புவனாவோட வீட்டுல வாக்குவாதம் பெரும்பாலும் காலை வேலைகள்ல தான் எழும். யூனிஃபார்ம் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி தலை செய்வும் போது புவனா மெல்ல ஆரம்பிப்பா. கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை பார்த்ததுமே அவளோட அமைதியவே இழந்துருவா. அவளுக்குள்ள ஏதோ ஒரு துர்தேவதை புகுந்து அவளை ஆட்டி படைக்கிறது போல இருக்கும். சமீப காலங்கள்ல புவனாவோட வீட்டுல சண்டை நடக்காம இருக்கிறது அபூர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு. 15 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறத வெளியில சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, நம்பினாலும் ஏளனமா சிரிப்பாங்க. நீயே உன்னை வெறுத்தா மத்தவங்க மட்டும் உன்னை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு புவனாவோட அம்மா வந்தனா அவங்க பொண்ணு கிட்ட கெஞ்சி பார்த்து சொல்லிட்டாங்க, கொஞ்சி பார்த்து சொல்லிட்டாங்க, கோபப்பட்டு சொல்லிட்டாங்க, பாந்தமான முறையிலயும் சொல்லிட்டாங்க. ஆனா புவனாவோட காதுல அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள்லாம் தூசியா தெரிஞ்சிச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இறைவனோட படைப்புல ஒவ்வொரு உயிரும் ஒரு விதம். அத்தகைய வேறுபாடுகள் தான் உலகத்துல ஒரு நடுநிலையவும் அழகையும் கொடுத்திருக்கின்றத புவனாக்க நல்லாவே தெரியும். பொதுப்படையா நினைக்கும் போது புவனாக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியல. ஆனா தனக்கு விவரம் வர வர தான் கருப்பா இருக்கின்ற விஷயத்த அவங்களால ஏத்துக்கவே முடியல. தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் அதிகமான அபிப்பிராயங்களையும் அதிக முக்கியத்துவத்தையும் புவனா கொடுக்க ஆரம்பிச்சா. புவனா கூட பழகாத தோழனோ தோழியோ சொன்னா கூட அந்த கருத்துக்கெல்லாம் அவளுக்கு வேதவாக்கா மாறுச்சு. என்ன புவனா, இன்னைக்கு ரெட்டச்சடைய ரொம்ப லூசா போட்டிருக்க, ரிப்பன் என்னடி ஆறு குஞ்சம் வச்சிருக்க, எங்க அம்மா எங்களுக்கு 10 குஞ்சம் எல்லாம் வைப்பாங்க, என்ன யூனிஃபார்ம் இன்னைக்கு அயன் பண்ணாம போட்டு வந்திருக்க அப்படின்னு சாதாரணமா கேக்குற விஷயங்கள் கூட அவளுக்கு வேத வாக்கா பட்டுச்சு. ராத்திரி பகலா அதையே நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டா. அவங்க ஏன் தன்னை அப்படி சொன்னாங்கன்னு நினைச்சு நினைச்சு புவனாக்குள்ள ஏகப்பட்ட தேவையில்லாத எண்ணங்கள் பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு. புவனாவோட அம்மா வந்தனா இன்ஜினியரிங்ல முதுகலை பட்டம் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கும் போயிருந்தாங்க. ஆனா தன்னோட பொண்ண பாத்துக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் உதறி தள்ளிட்டு தான் உண்டு தான் குழந்தை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத கூட புவனா சரியாவே புரிஞ்சுக்கல. புவனாவோட கண்ணோட்டத்துல அவங்களோட பெத்தவங்க, அதுலயும் குறிப்பா அவங்களோட அம்மா, அவளுக்கு சுதந்திரமே குடுக்கறது இல்ல, ரொம்ப பழைய பஞ்சாங்கமா இருக்காங்க, தன்னோட உணர்வுகளுக்கு மரியாதை குடுக்கறது இல்லன்னு தப்பான பிம்பங்களை அவங்க அம்மாவை பத்தி நினைச்சு வச்சிருந்தா. அதனாலயே புவனா அவங்க அம்மா கூட சரியா பேசுறது கூட இல்ல. அப்படிதான் அன்னைக்கு, அம்மா எனக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுமா, உங்களுக்கு ஏமா என்னோட நிலைமை புரியவே மாட்டேங்குது, நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனா உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க. போயிட்டு வாடி, நான் உன்னை தடுக்கவே இல்லையே. சரி அப்போ ஒரு 500 காசு கொடுங்க. முதல்ல எங்க போறேன்னு சொல்லு. சொப்னாவும் கீதாவும் பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு போலான்னு சொன்னாங்க, அங்க நிறைய ஊஞ்சல்லாம் இருக்கான். அதான் இன்னைக்கு சண்டே தானே, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா, இந்தா பத்திரமா போயிட்டு வரணும். சரிமா அப்படின்னு வேண்டா விருப்பா சொல்லிட்டு அன்னைக்கு புவனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டா. தன் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கிற அப்பாக்கு புவனா மேல சில சமயம் கோபமும் அடிக்கடி வரும். போன வருஷ கடைசியில கூட ஒரு முறை புவனா தன்னோட தலைமுடிய கழுத்தோட ஒட்டி வெட்டிக்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா. ஆனா அதுக்கு புவனாவோட அம்மாவும் அப்பாவும் சம்மதிக்கவே இல்ல. அடம் பிடிச்ச தன்னோட பொண்ண கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழியே தெரியாம புவனாவோட அப்பா கைய ஒங்கிட்டாரு. அன்னைக்கு மட்டும் வந்தனா வந்து தடுக்காம இருந்திருந்தாங்கன்னா புவனா பலமான அடி வாங்கியிருப்பா. புவனா எதுக்கு முடிவெட்ட ஆசைப்பட்டா, அதுக்கப்புறம் கதையில என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய நேயர்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. புவனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி புடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்க? இந்த முடிக்கு என்ன குறைச்சல்? உனக்கு இது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க தான் அப்படி சொல்றீங்க. என் கிளாஸ்ல இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்கல. முடி நீளமா இருக்கிறனாலதான் நான் குள்ளமா தெரியறேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஹேர் கட் பண்ணிக்கிட்டு நல்ல கலர் பண்ணேன்னா ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னான். அவன் சொன்னா கூட பரவாயில்ல, என் மத்த ஃப்ரெண்ட்ஸும் சொன்னனால என்னால அதை மீற முடியல. அதான் இப்ப நான் ஹேர் கட் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அழகா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு விடாப்பிடியா புவனா பேசும்போது, அவங்க அப்பாக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி படிப்புல முழு திறமையும் காட்டி சிறந்த மாணவிகள்ல ஒருத்தியா தன்னோட பொண்ணு இருக்கிறத பாக்கும்போது பெருமையா இருந்துச்சு. ஆனா அதே பொண்ணு இப்ப விடாப்படியா பேசுறத பாக்கும்போது அவதானா இவ அப்படின்னு இருந்துச்சு. படிப்பு மட்டும் தன்னோட பொண்ணு மனச நிறைச்சிருந்த காலகட்டம் போய் சிந்தனை, பேச்சு, ஈடுபாடு, அப்புறம் செய்யற செயல்கள், இது எல்லாத்துலயுமே புவனாக்கு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. நல்லா படிக்கக்கூடிய தன்னோட பொண்ணு இப்படி படிக்கிற பருவத்தை வீணடிக்கிறாளேன்னு நினைச்சு புவனாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்களோட அறிவுரைகள் எல்லாமே காணல் நீரா போச்சு. ஆரம்பத்துல புவனாவோட மார்க் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்தப்போ கல்வியில தன்னோட பொண்ணு பின்தங்கறத பார்த்து வந்தனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த இந்தான அரையாண்டு தேர்வும் வந்துருச்சு, அதுல மார்க் அவளுக்கு ரொம்ப கம்மியானுச்சு. இங்க பாரு புவனா, உனக்கு உன்னோட நீண்ட முடி, உன்னோட கருப்பு நிறம் எல்லாமே பெரிய குறையா தெரியுதுல்ல? சரி சொல்லு, நம்மளோட தோல் நிறத்தை நம்மளால மாத்த முடியுமா? என்ன என்ன அமைதியா இருக்க? முடியாதுல்ல? அப்ப ஏன் இது ஒரு சவாலா எடுத்துட்டு நல்லா உழைச்சு படிச்சு எல்லார் கவனத்தையும் உன் பக்கம் திருப்ப கூடாது? நீ அப்படி கூட பிரபலம் ஆகலாமே. குறைகளா நீ நினைக்கிறதெல்லாம் நிறைகளா ஏன் நீ நிரப்ப கூடாது? யோசி புவனா, உன் வாழ்க்கை உன் கையில, அழகு மட்டும் இல்ல வாழ்க்கை. பாரடி, பிறந்ததுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்த வெகுமதி தெரியுமா? காலத்தோட அருமையை உணர்ந்து நல்லா படிய, கஷ்டப்பட்டு படிச்சா உன் கிளாஸ்லயே நீ தான் ஃபர்ஸ்டா வருவ. உனக்கு அந்த திறமை இருக்கு தெரியுமா? டியூஷன் கூட நான் ஏற்பாடு பண்றேன், கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்த. 1000 நண்பர்கள் ஒரு பெத்தவங்களுக்கு ஈடாக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேவைதான், ஆனா உனக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறது நாங்க தான். உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்றத மறந்துடாத. உங்க அப்பா ஏன் உன்னை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் அமைதியா தான் இருப்பியா? நீயே சொல்லுமா, உன்கிட்ட பேசி பேசி அவருக்கு மனசோர்வு ஏற்பட்டுருச்சு. இது நாள் வரைக்கும் உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுக்காம இருந்திருப்பாரா என்ன? இங்க பாரு, உங்க அப்பாவோட கண்டிப்பும் சரி செல்லமும் சரி இப்ப வரைக்கும் குறையவே இல்லை. ஆனா அது ரெண்டுமே இப்ப உனக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் நீதான். மா, என்னமா பெருசா பேசிக்கிட்டே இருக்க? நீ இன்ஜினியரிங் படிச்சிய, அதுவும் மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணிருக்க, ஆனா என்ன பிரயோஜனம்? இப்ப சும்மா தானேமா வீட்டுல இருக்க அப்படின்னு புவனா கேட்டப்போ வந்தனா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலை பாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: பிம்பம் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன சொன்ன, படிச்சுட்டு சும்மா வீட்டுல இருக்கனா? உனக்கு என்னடி தெரியும் என்ன பத்தி? உன்னை வளர்க்கறதுக்காக எனக்கு கிடைச்ச வேலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீதான் என் உலகம்னு இருந்த. ஆனா அது கூட உனக்கு புரியல, என் கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு பண்ணி இங்க இருந்து போயிரு அப்படின்னு கோபத்தோட வந்து நான் பேசிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. வந்தனாக்கு புவனாவோட யதார்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு என்னதான் வழின்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. தன்னை கூட தன்னோட பொண்ணு சரியா புரிஞ்சுக்கலன்றத நினைக்கும் போது அவங்களுக்கு வேதனைக்கு மேல வேதனை மனசுல சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் குடும்பத்துல யார் கூடயும் பேசாம இருந்தாலும் புவனா அவ ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் தனக்கு வேணும்னு விடாப்படியா கேட்க ஆரம்பிச்சா. காதுல போடுற வெள்ளி தோடுல இருந்து நல்ல வேலைப்பாடோட இருக்கிற ஹீல்ஸ் செப்பல் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பிடிவாதம் பிடிச்சு வாங்கினான். விளம்பரங்கள் எல்லாம் காட்டுறது மாதிரி ஏதாச்சும் மாயாஜாலம் நடந்து தன்னோட நிறம் மாறாதான்ற ஆசை அவளுக்கு அதிகமா இருந்துச்சு. எக்ஸாம் லீவும் வந்துச்சு. புவனா வீட்டுக்குள்ளேயே இருந்தா. 10-15 நாள் லீவ் இருந்தும் அவ வீட்டை விட்டு வெளியில போகவே இல்லை. யார் கூடயும் பேசாம முகம் பார்த்து சிரிக்காம அமைதியா இருந்தா. அப்போன்னு பார்த்துதான் புவனாவோட ஃப்ரெண்டு சின்மய் அவளுக்கு போன் பண்ணா. ஹலோ சின்மய், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் புவனா. ஸ்கூலை விட்டு நான் போனதுக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு நான் போன் பண்றேன். ஆமா ஆமா, சாப்பிட்டியா டி? ஆ சாப்பிட்டேன். உன்னை நேர்ல பார்த்தப்பெல்லாம் நான் அதிகமா உன் கூட பேசினதே இல்லை. ஆனா இப்பதான் மனசு விட்டு உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. சின்மய், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எங்க வீட்டுல இருக்கிற யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஹேர் கட் பண்ணிக்கணும், நல்ல கலரா மாறணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? என்னடி சொல்ற, இருக்கிறத விரும்பாம இல்லாத உன்னை விரும்புறது மனித இயல்பு தானே. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா, உன்னோட முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்ன மாதிரி நிறைய முடி இருந்துச்சு தெரியுமா, எல்லாம் கொட்டி போச்சு. இந்த முடி கூட இன்னும் ஒரு மாசத்துல எனக்கு முழுசா கொட்டிரும். ஏன்டி கொட்டும்? சின்மை கிட்ட இருந்து வந்த பதில் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதயம் தொடும் பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பிம்பம் அப்படின்ற கதை. ஏன் ஏன் சின்மை உனக்கு முடிக்கட்டும்? ஆச்சரியமா இருக்குல்ல, நான் சொல்றத உன்னாலே நம்ப முடியலல்ல. நான் யார் கூடயுமே பேசுறது இல்ல, இப்போ நீ கூட நல்லா பழகிருக்க, அதனால உன்கிட்ட மனசு விட்டு இப்ப பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. என் மேல யாரும் பரிதாபப்பட்டா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா உங்க அப்பா தான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னாரு, உன்னை பத்தியும் சொன்னாரு. பயப்படாத, நாங்க பேசினது எல்லாமே ஒரு அக்கறையில தான். நான் உன்னோட பேசுறதுனால உன்னோட மனசுக்குள்ள கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு சொல்ல. எனக்கு இப்ப கீமோ தெரப்பி நடந்துட்டு இருக்கு. 4 மாசமா என்னோட முட்டிக்கால் ஒரே அடியா வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. என்னோட ரத்தத்துல செகப்பணுலாம் குறைஞ்சிருக்கான். அப்புறம் எனக்கு லுக்கேமியா, அதான் ரத்த புற்று நோய் இருக்கான். அதுவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கான். நோயோட மருத்துவர்கள் போராடுறதை விட நான் முழு மூச்சா போராடுறேன். இருக்கிற கொஞ்ச நாள்ல என்னால முடிஞ்சதை பண்ணணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாது புவனா, எங்க அப்பா அம்மா அண்ணா இவங்க எல்லாருமே நான் போன வருஷமே இழந்துட்டேன். ஃபாரின்ல இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 3 பேருமே தவறிட்டாங்க. இப்ப பாட்டி தான் என்ன பாத்துக்கிறாங்க. சாக போற எனக்கு படிப்பு எதுக்கு நினைச்சிருந்தேன்னா நான் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டேன். என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு படிப்பு நிறுத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் படிக்க வந்துருவேன். சாக போற தருவாயில கூட படிக்கிறியான்னு கேட்டா நான் சரின்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம வயசுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம். அதை விட அழகுலாம் ஒரு விஷயமே இல்ல. எப்படி இவ்வளவு ஈஸியா பேசுற? ரத்த புற்றுநோய்ன்றது சாதாரண விஷயமா? அம்மாடி, நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு கை கால்லாம் உதறது. இங்க பாரு, நாளைக்கு நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சா இன்னைய நாள் நமக்கு நரகமாயிரும். இருக்கிற நொடி நமக்கு ஆனது, அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. இந்த தோற்றம், அழகு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ எவ்வளவு அழகான பொண்ணு தெரியுமா? நிறம் ஒரு விஷயமே இல்ல. உடம்புல எனக்கு இருக்கிற நோயை விடவா போனா உனக்கு கருப்பு நிறம் மோசமாயிருச்சு. எனக்கு சிகப்பு தோல் இருந்தா என்ன, இப்ப இல்லன்னா என்ன? உனக்கு இருக்கிற ஆரோக்கியம் எனக்கு இல்லையே. சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் வாழ்க்கையே முடிய போகுது. உன்னோட குறை உன் மனசுலதான் இருக்கு. உன் பார்வையில அதை நீ மாத்திக்கலாம், ஆனா நீ இதை பண்ண மாட்டேங்கிற. மத்தவங்க உன்னை என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு நீ எப்படி தெரியணும்னு தான் யோசிக்கிற. வாழ்க்கை ஒரு முறைதான், நல்லபடியா வாழ்ந்துக்கோ. ஒரு ஃப்ரெண்டா உனக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இருக்கிற வரைக்கும் முடிஞ்சதை சாதிச்சு நிறைவா வாழ்ந்துடணும் புவனா, இல்லன்னா அது வாழ்க்கையே இல்ல. சரி, நான் இப்போ செக்அப்க்கு போக போறேன், போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்மை போனையும் கட் பண்ணிட்டாங்க. தொண்டை வரைக்கும் முட்டிக்கிட்டு வந்த அழுகைய அடக்க முடியாம புவனா அழுத தீத்தா. தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சிச்சு. நல்ல உள்ளத்தை தவிர அழகுலாம் ஒரு விஷயமே இல்லைன்றத அவளுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. அடுத்து வந்த ஒரு வாரத்துல புவனா நல்லா படிக்க ஆரம்பிச்சா. ராத்திரி பகலா படிச்சு நல்ல மார்க்கும் வாங்கினான். அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருந்துகிட்டா. மகளோட பிரச்சனை தீருமா தீராதான்னு பயந்தபடியே இருந்த வந்தனாக்கு அந்த கடவுளே சின்மையோட ரூபத்துல வந்து தம் பொண்ண நல்ல வழிக்கு கொண்டு வந்ததை நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சின்மையோட சொல்லுக்கு இருந்த பலத்தை வந்தனா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பெரியவங்க தான் அறிவுரையை கொடுக்கணும்னு இல்ல, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அவங்க சொல்ற அறிவுரை சரியான முறையில இருந்துச்சுன்னா தாராளமா கொடுக்கலான்றத வந்தனாக்கு அந்த நொடியில தான் நல்லா புரிஞ்சுச்சு. தன் பொண்ண நல்ல வழிக்கு கொண்டு வந்ததுக்காக சின்மைக்கு போன் பண்ணி மனசார நன்றி சொன்னாங்க. வாழ்க்கைனா என்னன்னு புவனாக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நல்லா தெரிய வந்துச்சு. கருப்பே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு கருப்பு தான் தனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லி கண்ணாடி பார்த்து அழகா தலை செய்விட்டு இருந்தா. அதை பார்க்கும் போது புவனாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் அவங்களோட கண்களையும் சரி காதுகளையும் சரி துளியும் நம்ப முடியல. அன்பு உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம்

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தொடர் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அமிர்தாக்கி சாதி பக்கா ஹோ கயா, ஜல்தி ஆவோ நா.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒன்னு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு

0: போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது.

0: பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்தில

0: ஏத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மா இருக்காரன்னா தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: வானொலி
3: செம்பருத்தி மற்றும் ஆனந்தராகம் திரைப்படங்களில் இருந்து

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்த பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? பொன்னான கைகள் புண்ணாகலாமா?

0: உன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா? சந்தேகம் தான்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இனிக்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாயே.

ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான்,

0: மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
1: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
1: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பட்டணமா பிண்டும் கேட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Swing it!

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்க வரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லீங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி தாவடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னன்னா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.